0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத 2 பராப வருடம், ஆவணி மாதம் 7 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது நேயர்களே.

0: நாளொரு குரல் 364.
1: ஊய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும்.
2: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும்.
2: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364, அதிகாரம் அவா அறுத்தல்.
0: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். 6 மணிக்கு ப்ரமோசிங்கள் கமர்ஷியல் ஸ்பாட், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருணாச் அவர்கள் தரும் தகவல். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், காலை 7 மணிக்கு அறிவியல் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல், காலை 9 மணிக்கு அரங்கிசை சுதா ஆர்எஸ் ஐயர் மற்றும் ஸ்ரீ வித்யா ஆர்எஸ் ஐயர் இருவரின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ பயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமேடை நாகை முரளிதரன் அவர்கள் வயலின் இசை கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் காண்கிறார் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:50 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுர தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் ஸ்துவானி அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். மாலை 5:27 சிங்கிச்சூன், குரலமதம் 364, 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள், இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள், தூத்துக்குடி மாவட்டம், எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், பழமர நடவுகள் குறித்து, தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி சங்கர் அவர்கள் தருகும் தகவல்களை கேட்கலாம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறுவதற்கு முன், இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி, விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவர் கே சதீஷ் அவர்களுடன் பங்கு பெறும் நேர்முகம் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேலூரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 இசைப்பேரரை கோவிந்த பட்டாபிஷேகம் வழங்குகிறார் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். ஃபரூர் எம் கே ஆனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னே மணி, என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: அதாவது
5: அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
5: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
4: ஆமாங்க.
6: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: contributed by Union Minister of State for Tribal Affairs, Durga Das Uike. External Affairs Minister Dr. S. Jayashankar reached Moscow on a two-day official visit to Russia. During the visit, the minister will co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade and Economic, Scientific, Technological and Cultural Cooperation. He will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. The Indian Council of Medical Research, ICMR, has clarified that no new strain of H1N1, commonly known as swine flu, has been identified and there is no cause for panic, assuring that current vaccines remain effective. According to senior scientists at the ICMR, these viruses have been in circulation since the year 2025. According to ICMR, seasonal influenza, including H1N1, is mostly self-limiting. Common symptoms include fever, cough, headache, and body ache, and most people recover with appropriate care and rest. In cricket, India will resume their first innings at the overnight score of 300 for 5 against hosts Sri Lanka in the second and final test in Colombo today. Earlier, Dhruv Jarrell and Saransh Jain remain unbeaten when stumps were drawn yesterday evening. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls, while skipper Shubman Gill also scored a half century. For Sri Lanka, Asitha Fernando took 3 wickets. Union Home Minister Amit Shah met the Divyang Men's Cricket Team of India in New Delhi yesterday. In a social media post, Mr. Shah said that the team has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M. emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றை காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்து கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மன

0: மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல, அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. ஆகாஷ் வாணி, மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கிறோம் பக்தி மாலை. இறைவனை தேடி ஓடாதே, உன் உள்ளத்தை தூய்மையாக்கு, அங்கேயே அவன் அமைதியாக இருக்கிறான். நம்பிக்கையுடன் இறைவனை நினைத்தால் பாதை தானே உருவாகும். முதல் பாடலாக கேளுங்கள் நேயர்களே.

காலை 6:22 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிழக்கட்சியில் நாம் கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. அடுத்த பாடலாக இதோ உங்களுக்காக

நேரம் 6:32. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. அடுத்த பாடலாக இதோ

0: நேரம் 6:35.
1: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 25 சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பயிற்சி இலவச நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 56. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 56. பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தேனி மாவட்ட நேயர்களே, தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தில் வரும் ஆகஸ்ட் 25 ஒரு நாள் பூக்கள் உலர்த்தும் மற்றும் மதிப்பு கூட்டுதல் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 93 61 92 18 28 மற்றும் 63 79 14 05 83. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண்கள் 93 61 92 18 28 மற்றும் ஒரு அலைபேசி எண் 63 79 14 05 83. இந்த இரு அலைபேசி எண்களிலும் உங்கள் பதிவுகளை செய்யலாம். இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 31 பத்திலை பூச்சி விரட்டி கரைசல் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 56. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 மண் மாதிரிகளுக்கு மண் பரிசோதனை செய்து அறிக்கை இலவசமாக வழங்கப்படுகிறது. மண் பரிசோதனையின் நன்மைகள்: மண்ணின் சத்து குறைபாடுகளை அறியலாம். மண் பரிசோதனையின் மூலம் சரியான உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தலாம். விளைச்சலை அதிகரிக்க மண் பரிசோதனை மிகவும் உதவியாக இருக்கிறது. செலவு

0: குறைந்து லாபம் அதிகரிக்க மண் பரிசோதனை அவசியமாக இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது தோட்டத்திலிருந்து அரை கிலோ மண் மாதிரியை மட்டும் எடுத்துக்கொண்டு சின்னமனூர் வேளாண் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் கொடுத்தால் போதுமானது. விவசாயிகள் அனைவரும் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன வரும்னா வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்கள்னால் வந்து ஜிங்கு, போரான், காப்பர், அயன், குளோரின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்களில் வரும். ஸோ இந்த 16 சத்துக்களை தான் வந்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம் பயிர்களுக்கு. ஸோ இந்த 16 சத்துக்களும் வந்து ஈக்குவலாக, அதாவது சரி விகிதமாக வந்து பயிர்களுக்கு கிடைச்சாதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நமக்கு மகசூல் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த 16 சத்துக்களில் வந்து ஏதாவது ஒரு சத்து வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் நமக்கு வந்து மகசூல் இப்போ வந்து ஏற்படும். ஏன்னா இந்த 16 சத்துக்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலையை வந்து பயிர்களில் செய்யுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்கிறப்ப ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து இருக்குது அப்படின்னா தலைச்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது வளர்ச்சி துரிதப்பட்டுனா நம்ம தலைச்சத்து கொடுத்தோங்கன்னா பயிரினுடைய வளர்ச்சி வந்து மேம்படும். ஸோ தலைச்சத்து வந்து எதில் இருக்குன்னா நம்ம யூரியா வந்து போடுறோம். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு வந்து பயிர் வந்து செழுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா வந்து அது வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும், துரிதப்படுத்தும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து, பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன வேலையை செய்யும்னு பார்த்திங்கன்னா பயிரில் முக்கியமான வேலை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்டு வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து வந்து மெயினாக வந்து இந்த வேலையை தான் வந்து பயிர்களில் செய்யுது. அடுத்து வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம், பொட்டாசு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மகசூலை வந்து அதிகரிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம்னு சொல்லுவோம், கால்சியம்ன்ற சுண்ணாம்பு சத்து. ஸோ இது வந்து பயிரில் என்ன வேலையை செய்யும் அப்படின்னா வந்து, அதாவது பழங்களுடைய அந்த தோல் வந்து கடினமாகிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த சுண்ணாம்பு சத்து தான் காரணம். சப்போஸ் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு மண்ணில் வந்து கம்மியாக இருக்குன்னா வந்து பழங்களில், இப்போ தக்காளி பழம் இருக்குன்னா அதனுடைய தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த இலையை வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெக்னீசியம் தான். ஸோ மெக்னீசியம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சரியாக வந்து பச்சையம் வந்து இலையில் வந்து இருக்காது, இலை வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி, மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருந்ததுன்னா மெக்னீசியம் வந்து முக்கியமாக என்ன வேலையை செய்யணும்னா வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இலைகளில் வந்து பச்சையம் இருந்தால் தான் நமக்கு பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஸோ ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் நமக்கு வந்து உணவுப் பொருள் உற்பத்தி நடைபெறும். பச்சையம் இல்லைன்னா வந்து என்ன ஆகுனா நமக்கு ஒளிச்சேர்க்கை சரியாக நடைபெறாது, நமக்கு உணவுப் பொருள் உற்பத்தி வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ மெக்னீசியம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அடுத்து வந்து சல்பர், கந்தக சத்துன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பயிர்களுக்கு வந்து முக்கியமாக தேவை. ஸோ இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா பயிர்களில் வந்து அந்த குருத்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கு, போரான், மெக்னீசியம், சல்பர், குளோரின் இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து என்ன வேலையை செய்யணும்னா, முன்ன சொன்ன மாதிரி மெயினாக வந்து பூக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும், காய்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். காய்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் தான் காரணம். பழங்கள் வந்து வந்த அப்புறம் அதனுடைய குவாலிட்டி அதை வந்து நிர்ணயிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் தான் வந்து முக்கியமாக காரணம். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து பயிர்களுக்கு தேவை. ஸோ இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் இல்லை மற்ற பேரூட்டச்சத்துக்கள் இதெல்லாமே ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து நமக்கு மண்ணில் வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து அந்த வேதியியல் பண்புகளில் வந்து மாற்றம் அடையும். ஸோ வேதியியல் பண்புகளில் மாற்றம் அடைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக மண் வளம் வந்து நமக்கு குறைஞ்சிரும்.
0: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: அப்பா அப்பா.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை. செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன்

0: ஒருங்கிணைந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.

0: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: பேர் வாங்கின ஊர் அணிலாடும் ஒன்றில், அதில் ஒன்றில் யானை, புலி, சிறுத்தை, காட்டு மாடு தொடங்கி பல பெரிய விலங்குகள் வாழும் ஒரு பாதுகாக்கப்பட்ட காட்டுப்பகுதி அது. ஆனால் 2 கிலோ எடையுள்ள ஒரு அணில் வகைக்குத்தான் அங்கே முதல் மரியாதை அளித்திருக்கின்றன அரசும் வனத்துறையும். விருதுநகருக்கு வெளியே அதிகம் அறியப்படாத ஊரும் காடும் இணைந்த செண்பகத்தோப்பு தான் அந்த காட்டு குடியிருப்பு. காட்டுயிர் சரணாலயம் என்பதால் காட்டுக்குள் ஓர் எல்லைக்கு மேல் செல்ல முடியாதபடி அகழி வெட்டி விலங்குகளை சுற்றுலா பயணிகளிடம் இருந்து பாதுகாத்திருக்கிறது வனத்துறை. விருதுநகர் மாவட்டம் சிறுவிலிபுத்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர் பயணம் செய்தால் வந்துவிடுகிறது செண்பகத்தோப்பு. சிறுவிலிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவுகளிலும் அதன் அடிவாரத்திலும் உள்ள காப்புக்காடுகளை உள்ளடக்கி 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 1989 அமைக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம்தான் இந்த செண்பகத்தோப்பு. செண்பகத்தோப்பு மலைக்காட்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பழியர் பழங்குடியின மக்கள் வசித்து வந்தனர். அவர்களுக்கு மலையின் அடிவாரத்தில் குடியிருப்புகளை கட்டி கொடுத்து குடியேற்றியிருக்கிறது அரசு. மனித விலங்கு எதிர்கொள்ளல் தவிர்க்கப்படவும் சரணாலயம் மேம்படுத்தப்படவும் பழங்குடிகள் இந்த இடம்பெயர்வை ஏற்றுக்கொண்டு சமவெளிக்கு வந்துவிட்டனர். ஆனால் செண்பகத்தோப்பு உடனான தங்கள் பூர்வீக பந்தத்தை அவர்கள் விலக்கிக் கொள்ளவே இல்லை. தேன், இயற்கை சோப்பு தயாரிப்பில் சேர்க்கப்படும் மரப்பட்டைகள், சில மூலிகைகள் ஆகியவற்றை வனத்துறை அனுமதியுடன் செண்பகத்தோப்பு வனத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை சென்று திரட்டி வந்து வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டுள்ளனர். ஆனால் பழங்களை பறிக்க தற்போது அனுமதி இல்லை. வனத்தா இன்னும் வாழ்வளிப்பதில் அதனையே வீடாக கொண்ட விலங்குகளுக்கு உளப்பூர்வமான பாதுகாவலர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். செண்பகத்தோப்பு சரணாலயத்தில் யானை, புலி, சிறுத்தை, புள்ளிமான்கள், கடமான், கேளையாடு, காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி, நீலகிரி மந்திகள், தேவாங்கு, தேன் கரடி, பறக்கும் அணில், மலைப்பாம்பு உள்ளிட்ட 30க்கும் அதிகமான விலங்குகளும் 100க்கும் அதிகமான பறவை வகைகளும் இங்கே வாழ்கின்றன. செண்பகத்தோப்புக்கு மேலே மேகமலை காப்புக்காடு புலிகள் சரணாலயமாக முதலில் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர்தான் புலிகளுக்கு போட்டியாக மாறின சாம்பல் மலை அணில்கள். தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படும் அணில் என்பது முதுகில் 3 கோடிட்ட உருவத்தில் சிறிய அணில் வகை. ஆனால் சாம்பல் மலை அணில்கள் இந்தியாவில் ஓர் அரிய இனம். அவை செண்பகத்தோப்பு மலைக்காட்டில் 100க்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பதை கணக்கெடுத்த வனத்துறையினர் அரசின் பரிந்துரைக்கு பின் இதை சாம்பல் மலை அணில்களின் சரணாலயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இந்த சாம்பல் நிற அணில்கள் 1 முதல் 1.8 கிலோ வரை எடையுள்ள ஒரு வளர்ந்த பூனையின் அளவில் இருக்கும். அழகான நீளமான வாலை கொண்ட இதன் நீளம் 3 முதல் 4 வரை சராசரியாக 750 மில்லிமீட்டர் உயரமான மரங்களின் கிளைகளில் சந்திப்பு

0: கூடு கட்டி வாழும் ஒரு சாம்பல் நிற அணிலின் சராசரி வசிப்பிட பரப்பு 6000 சதுர மீட்டர். சாம்பல் நிற பெரிய அணில்களுக்காகவே சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளதால் இங்குள்ள காட்டுப்பகுதியில் விளையும் காட்டு பழங்களை சேகரித்து எடுத்து வர முன்பு கொடுக்கப்பட்டு வந்த அனுமதியை வனத்துறை முற்றிலும் நிறுத்திவிட்டது. தவிர காட்டில் எளிதாக வளரும் பழமர கன்றுகள் கூடுதலாக நடப்பட்டு பழங்குடி மக்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் இந்த அரிய அணில்களுக்கான உணவு ஆதாரங்களை அவற்றின் வாழ்விடத்திலேயே உறுதி செய்யும் முயற்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அணில்கள் பல நேரம் அடிவார சமவெளி பகுதியில் உள்ள மா கொய்யா தோட்டங்களுக்கு உணவு தேடி சென்று இறந்து போவதும் உண்டு. அடிவாரத்தில் வாழும் செண்பகத்தோப்பு பழங்குடி மக்களில் உள்ள இளைஞர்களை கொண்டு சரணாலய வனத்துறை அதிகாரியின் தலைமையில் வன பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து சாம்பல் மலை அணில்களையும் பாதுகாத்து வருகிறார்கள். காட்டுக்குள் சென்று தேனெடுக்க அனுமதிக்கப்படும் பழங்குடி மக்களில் பலர் உயரமான மரங்களில் இருந்து பல வேளைகளில் தவறி விழுந்துவிடும் சாம்பல் மலை அணில் குஞ்சுகளை எடுத்து அவற்றை காப்பாற்றி அவை ஓட பழகியதும் வனத்துறையினர் தணிக்கையுடன் காட்டில் அவை விழுந்த இடத்திலேயே மீண்டும் விட்டு விடுகின்றனர். வன பாதுகாப்பு குழுவில் காட்டு நேசர்களாக அங்கம் வகிக்கும் பழங்குடி மக்களால் சிறப்புறுகிறது செண்பகத்தோப்பு.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் அறிவோம் 1000. அனைவருக்கும் புதிய புத்துணர்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பில்லா 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில விஜய் யேசுதாஸ் குரல்கள்ல கேட்கலாம்.

பாடல் வேதாளம் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல கேட்டோம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வளம்பரை இருக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் ஜானகி குரல்ல கேட்கலாம்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக

0: துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1.25 கோடி வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். மேம், சித்த மருத்துவத்தில் மூலிகைகளின் பங்கு என்ன இருக்கு மேம் ஆரோக்கியமான வாழ்விற்கு?
3: மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னாலே இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நாம் சாப்பிட்றதே மூலிகை உணவு தான். கருவேப்பில புதினா கொத்தமல்லி இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. கீரை வகைகள் நம்ம இங்கே நமக்கு நிறைய கிடைக்குது, நிறைய சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ற ரசமாகட்டும் குழம்பாகட்டும் இதெல்லாமே வந்து மூலிகைகள் வச்சு தயாரித்தது தான். நாம் காலையில் ஒரு இட்லியோட ஒரு கொத்தமல்லி சட்னி வைக்கிறோம், தேங்காய் சட்னி வைக்கிறோம், இதெல்லாம் மூலிகை கலந்தது தான். நமக்கும் தெரியாமல் நாம் மூலிகை உணவுலேயே வளர்ந்துருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். இதே முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். மத்தியான ரசத்தில் மிளகு இல்லாமல், மிளகு ஜீரகம் இல்லாமல் ரசம் வைக்க முடியுமா? நிச்சயமாக. நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த நோயும் நம்மளை அணுகாது. அதே மாதிரி நைட் நம்ம சாப்பிட்றப்ப பால், இது ரொம்ப முக்கியமான உணவு. பிறந்த குழந்தைக்கே பால் தான் கொடுக்குறோம், அது ஒரு அமிர்தம்னு சொல்லலாம். இந்த பால் தான் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வெயிலில் அலையிறோம், அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த பால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ மூலிகைகள் தான் நம்ம வாழ்வியல் முறையில் இருக்குது, அந்த வாழ்க்கையே நம்ம மூலிகையோடு தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி டெய்லி நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் விட்டமின் சியோட அளவுக்கு குறையவே இருக்காது, நல்லா இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும், ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். வயிறில் புண்ணு இருக்குது அப்படின்னா மிளகு தக்காளி கீரை காலையில் எந்திரிச்சோன்னே சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க, அது உள்ளே வந்து ஒரு நல்ல ஃப்ளஷ் மாதிரி இருக்கும். சதை பகுதியை மட்டும் எடுத்து நீங்கள் அது கூட மோர் கலந்து சாப்பிட்லாம், இல்லை அதை வெள்ளத்தோட கலந்து அரைச்சி குடிக்கலாம். வயிறு புண்கள் பறந்து போயிடும். இப்போ உங்களுக்கு உடம்பு தெம்பாகவே இல்லை, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து யாராவது ரொம்ப வெயிட் லாஸாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னா அவங்க டெய்லி எள்ளு சாப்பிட்லாம். அதை தான் வந்து நல்லெண்ணெயாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சிறு தானியங்கள் நம்ம உணவில் டெய்லி ஏதோ ஒரு வேலையில் சேர்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வயிறு புண்களுக்கு வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து குடலில் வந்து புழுக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாவக்காய் அதலக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா குடல் பொருட்கள் போயிடும். வயிறில் வந்து அடிக்கடி நமக்கு டயரியா ஆகுது, ப்ரோபயாட்டிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா

டெய்லி நீங்க மோர் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். பால் சாப்பிட்டா சிலருக்கு வயிறு ஒத்துக்காது, அவங்களுக்கு டயரியா ஆகும். அதே பாலை தயிரா பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டயரியாவை ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு நம்மளோட உணவு முறை மிகவும் சிறந்த உணவு முறை. சிலருக்கு நைட்ல தூக்கம் வரல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சூடான பாலில் கொஞ்சமா கசகசா போட்டு குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறப்பா தூக்கம் வரும், எந்த ஒரு தேவையற்ற தாட்ஸும் இருக்காது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது விதி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சவொன்னே குளி

0: ஒரு கீரை வடை மாதிரி மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த கீரை வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு ஜலதோஷத்துக்கு வேறு எந்த மருந்தும் வேண்டாம், இது மட்டுமே போதும். இந்த மாதிரி தொண்டையில் வந்து புண்கள் இருக்குது, தொண்டை வலி இருக்குது அப்படின்னா வெள்ளைப்பூண்டையும் லைட்டாக வந்து தட்டி போட்டு அது கூட தேன் கலந்து தொண்டையில் வச்சு உள்ளேயும் வச்சு வெளியிலையும் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் அந்த தொண்டை வலி சரியாயிடும். இந்த மாதிரி மருந்தே வந்து உணவாக நாம் எடுத்துட்ருக்க ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்கோம்.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள்.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். உரை வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒன்றா பிறந்தவங்க, அதனால் 3 பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பின்ன பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே 3 பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். 3 பேர்கிட்டையும் சம அளவுள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் 3 பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்சல் இல்லாமல். அவங்க 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். 3 பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையும் ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெலாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். 2வது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல் தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல்லு, கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்பினா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே 7 நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். 2வது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பியிருந்தது. 3வது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்கள், அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்கு, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய புள்ள என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு, இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் காலு மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிறா, மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான்.

0: கிடைக்குன்னாரா அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா ஈஸி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டுருக்கார். இப்போவே நான் அதை தானே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னானா பையன்.
1: இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். உரை வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் 7:35.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில முதல் பாடலா தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில ஸ்ரீராம் பார்த்த சாரதி குரல்கள்ல கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

இசையான பாடல்களோடு மதுரை தென்றல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடல் தெய்வ திருமுகல் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில ஸ்ரீவர்தினி குரல்ல கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 7:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடலாக தெரி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில விஜய் மற்றும் உத்தாரா கிருஷ்ணன் குரல்ல கேட்கலாம்.
3: இதே வேலையா போச்சு.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
4: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவுனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகும்.

0: அது பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: நேரம் 7:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஸ்ட்ராபெரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் சித் ஸ்ரீராம் குரல்ல கேட்கலாம்.

இசை பாடல்களோடு மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில அனிருத் குரல்ல கேட்கலாம்.

0: சந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இந்த இனிய காலை வேளையில் திரையிசை பாடல்களோடு மதுரை தென்றல் வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ராஜாராணி திரைப்படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையில் கிளின்டன் கிரெஜோ மற்றும் அல்போன்ஸ் குரல்களில் கேட்கலாம்.

சவா. நம்ம அப்பல இருந்தா

ஒலித்த பாடல் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணன் இசையில் சந்தோஷ் நாராயணன், தனுஷ், தி மற்றும் விவேக் குரல்களில் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா மாரி 2 திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் மற்றும் ஆலிசா தாமஸ் குரல்களில் கேட்கலாம்.

காற்றலைகளை மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா பிகில் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்கலாம்.

நேரம் 8:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். சுதி சேரும் இசையோடு மதுரை தென்றல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில கைலாஷ்கர் மற்றும் சத்யபிரகாஷ் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 8:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலா காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில கேட்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டோம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜ மாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த சன்னியாசி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:31 15 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர, கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வர இருக்கிறது.

சினிமா எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் ரூப்குமார் ரத்தோட் மற்றும் ஹரிணி குரல்களில் கேட்கலாம்.

0: செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா டெடி திரைப்படத்தில் இருந்து டி இமான் இசையில டி இமான் மற்றும் சித் ஸ்ரீராம் குரல்கள்ல கேட்கலாம்.

செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 10:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். திரை இசை பாடல்களோடு எனக்கு பிடித்த பாடல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் இசையில பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ குரல்கள்ல கேட்கலாம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் ஏஆர் ரகுமான் குரலில் கேட்கலாம்.

0: HEL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்

1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா குக்கு திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில ஷான் ரோல்டன் குரல்கள்ல கேட்கலாம்.

ஒழித்த பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில கேட்டோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில காற்றலைகளில வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து தரண்குமார் இசையில ஹரிஹரன் ஹரிச் மணிக்கவும் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ருதி குரல்களில் கேட்கலாம்.

அடுத்த பாடல் தென்றலாய் வருடி செல்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹர்ட்ஸ்ல அடுத்த பாடலா தில்லுமுல்லு 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில கார்த்திக் குரல்ல கேட்கலாம்.

நேரம் 10:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்ல நிறைவு பாடலா, சைக்கோ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில சித் ஸ்ரீராம் குரல்ல கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். சுதி சேரும் இசையோடு வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா வாழை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்ல கேட்கலாம்.

நேரம் 11:07. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில உன்னி மேனன் குரல்ல கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில வலம் வர இருக்கும் அடுத்த பாடல் செல்லமை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில சின்மை, மகத்தி, திம்மி, கே குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். மேக கூட்டங்களை மேசில் இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக ரித்தம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா குரல்கள்ல கேட்கலாம்.

நேரம் 11:26. திரையிசை பாடல்களோடு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடல் VIP திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் இசையில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். ரோஜா கூட்டங்களை மேய்சலிருக்க வைத்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றலில் வரும் இன்னிசையான பாடல்கள். அடுத்த பாடலாக டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதா

காற்றலைகள்ல மதுரத்தென்றல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வளம் வர இருக்கும் அடுத்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில கேட்கலாம்.

நேரம் 11:48. இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:55. இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா மின்னலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் திப்பு குரல்கள்ல கேட்கலாம்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, நாகை முரளிதரன் அவர்கள் வயலின் இசை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி, உடற்தகுதி பயிற்றுனர் அனுப்பமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் காண்கிறார் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுரத்தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவானி அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குரளமுதம், 5:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 ஒரு பட பாடல்கள் இளமை ஊஞ்சலாடுகிறதே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00

0: சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஏழு பத்துக்கு தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ. லக்ஷ்மண் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் பழம் மர நடவுகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி. விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே. சதீஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 7:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 இசைப்பேருரை கோவிந்த பட்டாபிஷேகம் வழங்குபவர் ஈரோடு எஸ். பாலாஜி அவர்கள். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Union Commerce and Industry Minister Piyush Goyal today urged Japanese companies to expand their operations in India and create success stories similar to Suzuki, and said the country would like to see 1,580 Suzukis emerge from the Japanese firms operating in India. Addressing a roundtable meeting with the Japan-India Business Consultative Committee of the Japan Chamber of Commerce and Industry and the Embassy of India, Goyal said India's young workforce, expanding economy and long-term growth ambitions offer significant opportunities for Japanese businesses. Goyal said India and Japan should use the 75th anniversary of diplomatic relations to deepen business collaboration and shape their economic partnership for the coming decade. External Affairs Minister S. Jaishankar will co-chair the 27th India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation with Russian First Deputy Prime Minister Denis Manturov in Moscow today. He will also meet his Russian counterpart Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. Union Home Minister Amit Shah will inaugurate the two-day 9th National Security Strategies Conference in New Delhi today. The two-day conference will be held in hybrid format, combining physical and virtual modes. Over 850 officers from various security forces and police forces from across the country will deliberate on various contemporary matters and challenges to national security during the conference. This annual strategic forum enables coordination among intelligence, paramilitary and police leadership on internal security, border management and emerging threats. The Vice President C.P. Radhakrishnan arrived at Musunuru in Eluru district.

0: இதுவரை நாகை முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இதுவரை இசை மேடை கேட்டீர்கள். இசை மேடை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: பாடியுள்ள பக்தி பாடல்கள் ஒலிபரப்பாகும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசுத் துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள 1000 மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும், அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின் போது 200 மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச

0: உள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 30 நகரங்களில் 400 மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2017ஆம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால்

0: ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்து விடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 20 ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 27 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 27 வரை வீசும் வாய்ப்பு உண்டு. காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் 26 மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் காற்று வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை பகல் 11:30 வரை அலைகள் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அலைகள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகள் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கும்.

கூடும். குண்டூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆலப்புழா கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கொல்லம் கடலோர பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. 1.1 முதல் 1.3 மீட்டராக திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அரக்கோணம் சோசு யுவராசன் இயற்றிய பாடல். பி.ஏ. சிதம்பரநாதன் இசையமைப்பில் பாடியவர் எஸ். சரளா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். இரவு 9:30
1: நேரம் 1 மணி.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை

0: on resilience, innovation, cooperation and sustainability during its BRICS chairship. He said more than 400 meetings have been organized across nearly 30 cities in the country. He described it as a collective whole-of-nation effort to take forward the BRICS agenda. He further noted that BRICS has grown from an idea into one of the major platforms for cooperation among emerging markets and developing countries. External Affairs Minister Dr. S. Jaishankar will co-chair the 27th India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation with Russian First Deputy Prime Minister Denis Manturov in Moscow today. He will also meet his Russian counterpart Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. Union Home Minister Amit Shah will inaugurate the two-day 9th National Security Strategies Conference in New Delhi today. The two-day conference will be held in hybrid format, combining physical and virtual modes. Over 850 officers from various security forces and police forces from across the country will deliberate on various contemporary matters and challenges to national security during the conference. The BJP leaders in Karnataka staged a protest and courted arrest, demanding the resignation of Minister B. Nagendra. The minister is accused in the Karnataka Maharshi Valmiki Scheduled Tribes Development Corporation scam, where it is alleged that B. Nagendra diverted Dalit development funds of 187 crore rupees to the Congress party for fighting elections. The police arrested the BJP legislators from the Assembly and Council when they tried to march to the Vidhan Sada, the state secretariat building. The Intermeteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh till tomorrow. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 258 points to 77,283, while the Nifty fell by 71 points to 24,181 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி.
4: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தானே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பும் ஃபிட்னஸ் பற்றி தான். நம்ம அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அனுபமா அவர்கள், ஃபிட்னஸ் ட்ரெய்னர். வெல்கம் டு ஆர் ஸ்டுடியோ மேம்.
5: தேங்க்யூ ஸோ மச்
4: மேம். முதல்ல உங்களுடைய ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த கரியருக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க?
5: அது ரொம்ப பெரிய கதை, சொல்லட்டுமா?
4: தாராளமா, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேட்கறதுக்காக.
5: இது எத்தனை பேர் ஆக்சுவலாக பிறந்திருப்பாங்க தெரியல. நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு வயசு ஒரு 23-24, எம்பிஏ முடிச்சிருந்தேன். ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய வெயிட் போட்டிருந்தேன், எனக்கே தெரியலை அவ்வளோ வெயிட் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு ஃபனி கதை நடந்தது. அப்போ ஒரு எக்ஸாம் எனக்கு பாக்கி இருந்தது போய் எழுதுறதுக்கு. எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் என்னை கடிச்சிடுது. 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, அப்போல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ ஒரு குட்டி புக்கு கொடுத்தாங்க, 14 இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னோட டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஸ்லீவை ரோல் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து, அனுபமா நீ இவ்ளோ வெயிட் போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க எக்ஸாமினேஷன் டேபிள்ல உட்கார்ந்து நான் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும் போது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணித்து, நிஜமாவே நம்ம இவ்ளோ வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்னு. இது எப்படி நம்ம யோசிக்கணும்னா, இந்த காலத்துல இதை யோசிச்சோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்படி வெயிட்டை பத்தி சொல்றதெல்லாம் தப்பு, பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து, நம்ம ஒருத்தரை பார்த்து வெயிட் ஜாஸ்தியா போட்டிருக்காங்க சொல்லி கேலி பண்றது தான் பாடி ஷேமிங். பட் இதுவே நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொல்லும் போது அதை கவனமா கேட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவா பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுதான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியோட பிகினிங். அப்படி யோசிக்கும் போது என்னோட மாமி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீ இந்த கிளாஸ் ஏன் போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஃபன்னாக இருக்கும் உனக்கு, நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு. நான் அப்படி ஜாயின் பண்ணின கிளாஸ் தான்

0: மியூசிக் இருந்தது அந்த கிளாஸில், நிறைய பேர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். நம்ம ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணினது தான் என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிட்னஸ் ஜேர்னி. ஒரு மாதம் ட்ரை பண்ணினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் இருந்தது, டான்ஸ் மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, நான் அவ்வளோ தூரம் ஒன்றும் ஃபிசிக்கலாக எதுவுமே நான் பண்ணினது கிடையாது. ஃபிட்னஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு மாதத்தில் எனக்கு இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஜாய் அண்ட் அதுவே சேஞ்ச் என்னோட ப்ரொஃபஷனாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஃபிட்னஸ் கெரியரில். அப்படி தான் ஆரம்பிச்சது.
1: வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது உங்கள் மனசை வந்து ஒரு நல்ல விதமாக பாதிச்சிருக்கு, அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதையும் ஒரு கெரியராக மாற்றிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
0: அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்தது. நான் ஒரு மாதம் அந்த கிளாஸில் இருந்தேன். அந்த டீச்சர் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற ஒருத்தவங்களை தேடிட்டு இருந்தாங்க. என்னை சூஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ நிறைய பேரை கேட்டாங்க, யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அந்த கிளாஸ் வேண்டாம்னு. நிறைய சீனியர்ஸ் சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்க வேறு வழி இல்லாமல் என்னை கேட்டாங்க, அனுப்புமா நீ இந்த கிளாஸ் எடுத்து நடத்துறியா அப்படின்னு. நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். அது எஸ் சொன்னதுக்கு ரீசன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ். அதனால எனக்கு ட்ரைனிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒரு மாதம்தான் நான் இந்த கிளாஸை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க எனக்கு. மியூசிக் எல்லாம் அப்போல்லாம் கேசட் தான். எனக்கு ஒரு 10 கேசட் கொடுத்து, சரி நீ இதை வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு போனாக்கா, எனக்கு அந்த டைமில் ஒரு 25-30 பேர் இருந்தாங்க கிளாஸில், லேடிஸ். நான் அனுப்பமாக கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளாஸுக்கு போனேன். பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க கிளாஸில், பாக்கி எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சேடாக இருந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது தான். யோசிச்சு பாருங்கள், நிறைய வருஷம் ட்ரெயின் பண்ணின சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் ஒரு மாதம் ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்க இப்போ டீச்சராக இருக்காங்கன்னாக்கா யாருமே கண்டினியூ பண்ண மாட்டாங்கல்ல. அப்படிதான் இருந்தது. அந்த 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க என்னோட கிளாஸில். ஸோ நிறைய வாரம் நான் போவேன். எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணினேனோ நான் போய் கிளாஸ் எடுத்தேன். பட் ஸ்லோலி பீப்புள் ஸ்டார்டட் டு ரியலைஸ், ஓ பரவாயில்லையே, இவங்க நல்லா தான் எடுக்கிறாங்க கிளாஸு, நல்ல ஃபன்னாக இருக்குது இவங்க கிளாஸு அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் திருப்பி வந்தாங்க என்னோட கிளாஸ்க்கு. அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி. நான் பிளான் பண்ணி பண்ணலை. பட் எனக்கு ஒன்றே ஒன்று தான், இன்னி வரைக்கும் எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நிஜமாவே.
1: ஃபிட்னஸ் கோச் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை, வேற ஆப்ஷன்னா என்ன எடுப்பீங்க?
0: டிஃபிகல்ட் க்வெஸ்சன் தான் இது. பட் எனக்கு ஆக்சுவலாக 2 ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நான் ஃபிட்னஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி பேரலாகவே நான் வந்து MBA முடித்ததுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் கெரியர் ஆரம்பிச்சிருந்தேன். சைமல்டேனியஸாக என்னை வந்து நான் படித்த காலேஜ்லேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட் லெக்சரராக. MBA கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி தான் எனக்கு ஃபிட்னஸ்லேயும் நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணணுங்கிற அந்த ஐடியா இருந்தது. ஸோ நான் ஃபிட்னஸ் கோச்சாக இல்லைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் தெரியல எனக்கு. எனக்கு இப்போ இருக்கிற 2 ப்ரொஃபஷனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஃபுல் டைம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. என்னோடய 30 இயர்ஸ் ப்ரொஃபஷனில் எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தது. ஸோ அகாடமிக்ஸ்லேயும் நான் சொன்னது இதுதான், நான் ஃபிட்னஸ் எந்த காரணத்துக்கும் விட மாட்டேன். ஃபிட்னஸில் சொன்னதும் அதுதான், என்னை அகாடமிக்ஸை விட்டுட்டு ஃபிட்னஸ் ஃபுல் டைம் பண்ண சொல்லாதீங்க.
1: ஃபிட்னஸை ஒரு கெரியராக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இதை விட பெட்டர் கெரியர் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தட் இஸ் 2026 நம்ம இப்போ பேசும்போது உலகம் பூராவே ஃபிட்னஸ் இஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கெரியர் அதுதான். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விதத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் நிஜமாகவே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு கோவிடுக்கு அப்புறம் இந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. நம்மளால் எவ்வளோ வாழ்க்கையை இழந்துட முடியுங்கிறது வந்து கோவிட் நமக்கு காட்டியது. அந்த டைமில் எதுவுமே செய்யாமல் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபிட்னஸை நோக்கி பயணம் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேசும்போது இந்த கெரியர் வந்து இஸ் ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் யங்கர் பீப்புளுக்கு. இல்லை எந்த வயசில் இருந்தாலுமே இதை எடுத்து நீங்கள் படித்து அதுக்கு தகுந்த படிப்பெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது யார் வேணால் வரலாம், நீங்கள் உங்களால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கலாம். அப்படி இருந்த காலம் வேறு. இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸில் டிகிரிஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. பர்சனல் ட்ரெய்னராக போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை கெரியர் சாய்ஸ்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் இதை பண்ணணும்.
1: இப்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில்

0: நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த கெரியர்க்குள்ள வந்திருக்கும் போது, அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும் போது நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன?
1: தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் இருந்தது வந்து நான் ரெண்டு ப்ரொஃபஷன் மேனேஜ் பண்ணினது தான். இப்போ அகாடமிக்ஸில் வந்து நான் ஒரு சர்டன் ரோல் வரைக்கும் தான் என்னால் ப்ரோக்ரெஸ் பண்ண முடிஞ்சது, ஏன்னா எனக்கு இன்னொரு கெரியர் இருந்ததுனால. எம்பிஏல வந்து அவங்க எப்போவுமே யோசிப்பாங்க, ஓ இவங்க வந்து ஃபுல் டைம் இங்கே கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஹாபி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், அது ஹாபி கிடையாது, அதுவும் எனக்கு ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஃபிட்னஸில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, ஓ இவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க அகாடமிக் கிளாஸஸ் அப்படின்னு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது இல்லாமல் சேலஞ்ச் வந்து ப்ரோக்ரெசிவ்லி நான் ஆரம்பிக்கிற டைமில் இல்லை, பட் ஒரு 5 வருஷம் 2000ல் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மென் தான் இருந்தாங்க ப்ரொஃபஷனில். ஸோ நீங்கள் வந்து நிறைய மசில்ஸ் இருக்கணும், நீங்கள் ஒரு மேனாக இருந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லேடி ட்ரெய்னராக வந்து நிறையா பேர் அந்த டைமில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுவுமே இட் சேஞ்ச்ட். நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷனை அப்ரோச் பண்ணுறீங்கிறது வந்து பிகம்ஸ் அ பிக் திங். ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலிசம் காட்டினீங்கன்னா, நீங்கள் அந்த கமிட்மெண்ட் காட்டினீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஒரு பெரிய சேலஞ்ச்.

0: மேம், இது ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், எதுக்காக நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை அப்ரோச் பண்ணணும் முதல்ல? அவங்க எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க?
1: இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? நமக்கே தெரியும் இல்லை, இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறோம், அது குணமாகலைன்னா ஒரு பெரிய ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிறோம், அப்படியும் சரியாக போகலைன்னா நம்ம டவுன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அந்த மாதிரி இதே மாதிரி தான் நம்ம ஃபிட்னஸையும் அப்ரோச் பண்ணணும். இதுக்குன்னு படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு நிஜமாகவே ஃபிட் ஆகணும்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட பேசிஸ். இல்லை நானே இல்லை வேற ஏதாவது பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, இல்லை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அது மேட்சே ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை தேடி போகிறது தான் நமக்கு நல்லது.
0: ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? வாட் இஸ் ஃபிட்னஸ்?
1: நல்ல குவெஸ்சன். இது வந்து நிறைய பேர் இது எங்கிட்ட கேட்டதே கிடையாது, அண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஒரு பதிலும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 20 வயசு பாய் ஆர் கேர்ளாக இருந்தாக்கா உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே என்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து ஃபிட்னஸ், அவங்களும் ஃபிட்டாக தான் இருக்கணும். நம்ம உயிர் வாழற வரைக்கும் நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். வியாதிங்கிறது ஒன்று, வியாதி இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது. இப்போ நிறைய பேர் யோசிக்கிறோம் எனக்கு வியாதி இல்லை அதனால நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு, அது கிடையவே கிடையாது.
0: அப்போ ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேறன்னு சொல்ல வரீங்களா?
1: அப்சல்யூட்லி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது. நிறைய பேர் யோசிக்கிறது வந்து எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு வெயிட் சரியாக இருக்குது, நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது, இது ரெண்டுமே வேற வேற. நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க, நான் டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு மசில்ஸ் நிறையா இருக்குது, நான் வந்து ஹெல்தியாக இருக்கேன்னு யோசிக்கிறாங்க, அதுவும் கிடையாது. இப்போ நல்லா டெய்லி ஜிம்முக்கு போகிறவங்களுக்குமே நீங்கள் டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு பிபி இருக்கிறதே தெரிய வராது, நீங்கள் டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரிய வராது. ஸோ இது ரெண்டுமே வேற வேற விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வேணுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு 70 வயசு தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்க படி ஏறி நடந்து போய் அவங்களோட வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே செய்யறது வந்து அவங்களோட ஃபிட்னஸ். இந்த வயசில் நான் யோசிக்கிறது என்னன்னா எனக்கு வயசாகும் போது என்னோட வேலையை நானே தனியாக செஞ்சுக்கிறது தான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ஃபிட்னஸ். இப்படி இதுவே ஒரு 20 வயசு இல்லை 15 வயசு ஸ்கூல் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு வந்து அது ஃபிட்னஸ் கிடையாது. இல்லை அவங்க வெயிட் கம்மி பண்ணணுமா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட் நல்லா விளையாடணுமா இருக்கலாம், இல்லை நான் ஆஃபீஸில் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னோட கதையை யோசிச்சிங்கன்னா எனக்கு வெயிட் லூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட கோல் நிறைய மாறி வந்திருக்கு. அந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே வேற வேற மாதிரி இருக்கும். பட் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேற.
0: என்னுடைய ஃபிட்னஸ் லெவலை நான் தான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, சப்போஸ் ஒரு 20 வயசு இளைஞர் வந்து சொல்கிறார் எனக்கு ஒரு மாடு ஏறினா அதை ஃபிட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது இல்லை உன் வயசுக்கு நீ ஒரு 3 மாடியே தாராளமாக ஏறலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான சரியான புரிதலை எப்படி நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருவீங்க?
1: இப்போ நமக்கு பிபிக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இது இந்த மெஷர்மெண்ட் இருந்தாக்கா உங்களுக்கு பிபி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட ஜாஸ்தியாக இருந்தாக்கா உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருந்தால் பிபி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபிட்னஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ வெயிட் கூட நம்ம ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் இந்த வெயிட்டாக இருந்தால் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் அந்த வெயிட் கூட எத்தனை பெர்சன்டேஜ் மசில், எத்தனை பெர்சன்டேஜ் ஃபேட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தங்களை பார்த்து அவங்க ஒல்லியாக இருக்காங்க அதனால அவங்க ஃபிட்டாக இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபேட் கம்மி

0: இருக்குது, மசில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது. இந்த குவெஸ்டனை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 20 வயசு இளைஞர் வந்து அவங்க டெய்லி எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களா, அவங்களால கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதா, அவங்களோட வேலையை அவங்களால ஒழுங்காக செய்ய முடியறதா, 8 மணி நேரம் காலேஜில் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களால வீட்டில் வேலை செஞ்சு, இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு ராத்திரி முழிச்சு இருக்கணும், நெக்ஸ்ட் டே காலத்தால் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இது அவங்களால செய்ய முடியணும். பட் செய்ய முடியலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி, அவங்களோட ஃபிட்னஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு அவங்க யோசிக்கணும்.
1: ஓகே மேம், இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸால் ஏற்படுது இல்லையா. ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸால் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை அவங்களுடைய ஃபிட்னஸை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அவங்க எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவரே அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். அது வந்து நமக்கு அது இல்லாதப்போ தான் அதோட மேஜிக் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் சொல்லியிருப்போம், ஓ எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது, எனக்கு பயங்கர வயிற்று வலி, என்னால் இன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிஜமாவே வலி இருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லலை, பட் சும்மா நம்ம நான் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் சும்மா சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்குது நான் பிடி கிளாஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை நான் சொல்வேன், ஓ எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்குது எனக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட முடியலையே அப்படியெல்லாம் சொல்லி, இப்போ பீரியட்ஸ் இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பீரியட்ஸ் இல்லைங்கிறப்ப தான் நமக்கு தெரிய வருது அது இருந்ததுனால எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது அப்படின்னு. பெண்ணுன்னு எடுத்துனாலே நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஒரு சின்ன பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு உடனே அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, இது கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் பெரிமெனோபாஸ்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து நம்ம பீரியட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் அது பெரிமெனோபாஸ். அது 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உலகத்தில் 53 இயர்ஸ், 53 வயசில் தான் பெண்கள் மெனோபாஸ் ஸ்டேஜில் ரீச் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 48லேயே ரீச் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அந்த மெனோபாஸுங்கிறது வந்து ஒரு ஹோல் வருஷம் பீரியட் இல்லாமல் இருக்கிறது தான் மெனோபாஸ். உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அது மெனோபாஸ் கிடையாது. ஒரு 12 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் மெனோபாஸ் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி 5 வருஷமோ 10 வருஷமோ பெரிய மெனோபாஸ்னு சொல்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 30 வயசுலேருந்தே நமக்கு நிறைய பேரில் பெண்கள் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே செய்யலை, நீங்கள் ட்ரெயினிங்னாக்கா பெரிய ஜிம்முக்கு போய் வெயிட்டெல்லாம் தூக்கி வெயிட் லிஃப்டராக ஆகணும்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா வேலை செய்யாது. ஒரு 100%ல் வேலை செய்யாது, ஒரு 50-60%ல் தான் வேலை செய்யும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்கிறாங்க, ஓ நீ என்ன சொல்கிற இப்படி, நம்மளோட பாட்டியெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கல், அம்மி, உரல் எல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு மிக்சி இருக்குது, மைக்ரோவேவ் அவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நான் கீழே உட்காந்து கூட டாய்லெட் போகிறது கிடையாது நிறைய இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ண முடியும்? அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் எல்லோரும் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி நிறைய பேர், குடும்பத்திலேயே நிறைய பேர் இருந்தாங்க சேர்ந்து. இப்போ நம்ம எல்லோரும் தனியாக இருக்கோம். அந்த தனியாக இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கே நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான். அதை நம்ம நிறையா செய்யலைன்னா நம்ம நமக்கே செய்கிற துரோகம் தான் நான் சொல்லுவேன். ஆஸ் பெண்களாக இப்போ ஆண்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்மளை விட கம்மி, அது வேறு மாதிரி, அது அவங்க வேலை செய்கிறதும் வேறு மாதிரி. நமக்கு தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குழந்தை பிறந்து பண்ணணுங்கிறது வந்து பெண்களுக்கு தான். அதனால ஹார்மோனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸும், அந்த பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு தான் ஜாஸ்தி. நம்ம நம்ம பாடிஸை நம்ம ஹெல்ப் பண்ணலனா வேறு யாரும் செய்வாங்க?
1: ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஹார்மோன்ஸ் யாரும் திட்டாதீங்கப்பா, அது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா?
0: இப்போ வந்து ஒருத்தங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ப்ரெக்னென்சி வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கைனகாலஜிஸ்ட் வந்து நார்மல் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரெயினே பண்ணல, பட் நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, அப்படிங்கிறப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறது வந்து

அட்வைசபிள் கிடையாது. புதுசாக போய் நான் ஒரு ஜிம்மில் சேர்ந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் மினிமம் வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை வீட்டு வேலையை பெட் ரெஸ்ட் இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு அட்லீஸ்ட் வாக்கிங் ரெண்டு மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் அட்வைசபிள். பிகாஸ் ப்ரெக்னென்ட் டைமில் நீங்கள் புதுசாக ஒன்று போய் கற்றுக்கிறது வந்து இஸ் நாட் அ கிரேட் ஐடியா.

0: இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் சோம்பேறித்தனம். எனக்கு வந்து ஜிம் அப்படின்னாலே அந்த பேரை கேட்டாலே அலர்ஜி. எப்படி சில பேருக்கு ஊசியை கண்ட அலர்ஜி, அந்த மாதிரி ஜிம்முன்ற பேரை கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜி. அப்போ அந்த மாதிரி ஒரு பீப்புளை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க?
1: ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த தாட் நமக்கு வரணும். அது எவ்வளோதான் பாக்கி பேர் சொன்னாலுமே, நான் மோட்டிவேட் பண்ணாலுமே அது கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணும். அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நம்ம எதனால நமக்கு ஃபிட்னஸ் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அப்படி தோணும்.
0: ஓகே, வி ஷுட் ஹேவ் அ கோல். அப்போ
1: கோல் கூட இல்லை, ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம வந்து அது சொல்றது வந்து மை வை அப்படின்னு சொல்றோம். அந்த வை இருந்தா மட்டுமே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அது நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸா கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீ வெயிட் லாஸை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியில் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்தியா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போது. பட் இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பாடி ஷேமிங் பண்ணாத, நீங்கள் இன்னொருத்தரை பற்றி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லாத. ஐ அக்ரி. பட் நமக்கே அந்த ரியலைசேஷன் வரணும் இல்லை. இப்போது வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நமக்கே நல்லது கிடையாது. இப்போ எல்லாருமே ஒல்லியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ ஜாஸ்தி வெயிட் இருந்ததுன்னா உங்களோட ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேலை செய்யணும், உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே ஜாஸ்தி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்.
0: ஓவர் டைம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்க.
1: கரெக்ட். உங்களை முட்டி வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ என்னோட பாட்டியெல்லாம் கடைசி வரைக்கும் தரையில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. என்னால் நிறைய நாழி இப்போவே என்னால் தரையில் உட்கார முடியல. போக போக நிறைய பேருக்கு உட்கார முடியாமல் வந்துடலாம். ஏன்னா நமக்கு சேர்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்குது. அந்த கீழே உட்காந்து பண்ணுற அந்த பழக்கமே நமக்கெல்லாம் இல்லாமல் போயிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் கூட பெஞ்ச் இருக்குது. இது என்னோட வாய் எதனால நான் ஃபிட்னஸ் நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் எப்போவாவது ஒரு தடவை வரும். ஒன்றில் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை நான் ஸ்கூலில் இருக்கேன் எனக்கு ஸ்போர்ட்ஸே வரல, என்னோடய பிடி டீச்சர் என்னை திட்டுறாரு அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். மோட்டிவேஷன்னாக்கா நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணணுன்னே கிடையாது, நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்களேன். அது ஃபன்னாக இருக்கும்ல, பாட்டு கேட்கலாம், நிறைய பேர் கூட இருப்பாங்க. அந்த 30 மினிட்ஸோ 45 மினிட்ஸோ ஒரு மணி நேரமோ நீங்கள் ஆடும்போது அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கார்த்தால ஒரு வாக்கிங் போங்க. பட் இந்த வாக் போகும்போது ஒரு சீரியஸாக வாக் பண்ணணும். பார்க்கில் நடக்கிற மாதிரி ஃபோன் பேசிட்டு அவங்க அரட்டை அடிச்சுட்டு வாக் பண்ணினா அது எக்ஸசைஸ் கிடையாது.
0: சில பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே கூட நடப்பாங்க.
1: ஆமாம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாக் முடிச்சுட்டு உட்காந்து இட்லி தோசை காபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நம்ம வாக் பண்ணுற அந்த பர்பஸே போயிடும். அப்படி ஆரம்பிச்சாக்கா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க எப்படின்னா, அந்த பார்க் பக்கத்தில் ஒரு கீரை வடை போடுவாங்களாம், அதுக்காக மோட்டிவேட் ஆகி டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படின்பாங்க.
1: நான் சொல்வேன் அது அது கூட பரவாயில்ல, ஒன்றுமே செய்யாமல் அந்த கீரை வடையை சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மணி நேரம் வாக் போயிட்டு அந்த கீரை வடை சாப்பிட்றது பரவாயில்ல. அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஒரு மணி நேரம் வாக் வந்து 1.5 மணி நேரம் வாக்காக போ மாறி அந்த ஒரு கீரை வடை வந்து ஹாஃப் அரை கீரை வடையாக ஆச்சுன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்ரெஸ்.
0: ஸ்ட்ரெஸ்ஸை ஃபிட்னஸ் ட்ரைனிங் குறைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: டெஃபினட்டாக.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு.

0: ஆகாஷ்வாணி சென்னை.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்சிறந்ததாக செய்கிறது அப்படின்னா, கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 விதமான என்சைம் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பானது, ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதற்கு என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த உறுப்பு எந்த சுவையில் அடிப்படையில் வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்கன்னா, புளியினுடைய சுவை, புளிப்பு சுவையில் வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் அதீதமாக இருக்கிறது. மற்ற புளிப்புக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, கரெக்டாக இருக்கானா சொல்ல முடியாது. மோர்னா அதிகமாக புளிச்சிரும், புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பினுடைய தன்மை தெரியாது. ஆனால் இந்த புளியினுடைய தன்மை ஒரு அளவுக்கு நிர்ணயம்பட்டு இருக்கிறதாக பார்க்குற போது மிகச்சிறந்ததாக இருக்குது எலுமிச்சம்பழம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் நல்லதாக பார்க்கிறது என்ன அப்படின்னா, கல்லீரலுடைய செயல்பாடை மேம்படுத்த முடியும். அந்த ராஜ உறுப்பினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இரத்தத்தினுடைய தன்மை அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கூடுமானவரை மதிய உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உண்மை.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கடிக்கலாம். இனி மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயணத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி செயல்பாட்டிற்கு வரும் என்றும், திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு

0: சரியான நிலையில் இல்லை என்றும் பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 பேரை புலி தாக்கி கொன்றதாகவும் புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிப்பட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிறு வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000-க்கும் மேற்பட்ட நாட்டு

0: படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் காற்றலைகளில் வலம் வர இருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில இன்னிசையான பாடல்களை கேட்க போகிறோம். முதல் பாடலாக தென்னாலி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதன சர்க்கம் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா கர்ணா திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:33. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல்.

0: இதுவரை மதுரத்தென்றல் கேட்டீர்கள். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:35. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் த்வனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற கதையை பார்க்கலாம். த்வனி, கதையை படி.
1: पुराने जमाने में समुद्र किनारे एक द्वीप में मोर तथा मोरनी रहते थे.
2: முன்னோர் காலத்தில் கடல்கரையில் ஒரு தீவில் ஒரு ஆண்மயில் மற்றும் ஒரு பெண்மயில் வாழ்ந்து வந்தன. த்வீப், தீவு, அதாவது நான்கு புறமும் கடலால் அல்லது தண்ணீரால் சூழப்பட்ட இடம். மோர், ஆண்மயில், மோரினி, பெண்மயில்.
1: உசி த்வீப் மே பஹத் சி சிங் ஆர் தர தர கே ஜங்லி ஜான்வர் பி ரஹதே தே.
2: அந்த தீவில் அநேக மிருகங்களும் விதம் விதமான வன விலங்குகளும் கூட வாழ்ந்து வந்தன.
1: மோர் ஆர் மோர்னி தின் மே தோ இதர் உதர் டெல்தே தே ஆர் ராத் கோ பேட் பர் சோதே தே.
2: ஆண்மயிலும் பெண்மயிலும் பகலில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கும், இரவில் மரத்தின் மேல் சென்று உறங்கிவிடும்.
1: एक दिन वे पेड़ के नीचे बैठकर सुस्ता रहे थे.
2: ஒரு நாள் அவை மரத்தின் அடியில் சோம்பலாய் அமர்ந்து கொண்டிருந்தன.
1: கி एक बतक वहां पर आई.
2: அங்கு ஒரு வாத்து வந்தது. बतक, வாத்து.
1: वह बहुत घबराई हुई थी.
2: அந்த வாத்து பயந்து போய் இருந்தது.
1: मोर ने उससे पूछा कि आखिर जंगल में कौन सी बात ऐसी हो गई जिससे वह इतनी घबराई है.
2: மயில் வாத்திடம் கேட்டது, காட்டில் அப்படி என்ன விஷயம் நடந்தது, எதனால் வாத்து இப்படி பயந்துள்ளது என்று கேட்டது.
1: பதக் போலி மே தோ மனு மகாராஜ் கே லட்கோ சே பரேஷான் ஹூ.
2: வாத்து சொன்னது, நான் மனு அரசனின் பிள்ளைகளால் மிகவும் துன்பப்படுகிறேன்.
1: முஜே உன்சே பஹத் டர் லக்தா ஹே.
2: எனக்கு அவர்களிடம் மிகுந்த பயமாக இருக்கிறது.
1: மோர் போலா தும் பில்குல் ந டரோ.
2: மயில் சொன்னது, நீ முற்றிலும் பயப்படாதே. பில்குல், முழுவதும், முற்றிலும்.
1: हम लोग तो एक द्वीप में बसते हैं.
2: நாங்கள் ஒரு தீவில் வசிக்கிறோம். பஸ்னா, வசித்தல்.
1: यहां भला मनुष्य की क्या मजाल है कि वह आए.
2: இங்கு மனிதர்களுக்கு வருவதற்கு தைரியம் இருக்கிறதா என்ன?
1: वह हमारे पास आ नहीं सकता.
2: அவர்கள் நம் அருகில் வர முடியாது.
1: बात यह है कि स्वयं समुद्र हमारा रक्षक.
2: விஷயம் இதுதான், நம்மை இந்த சமுத்திரம் தான் பாதுகாக்கிறது.
1: अब हमें यह बताओ कि तुम इनसे इस प्रकार डर क्यों गई हो.
2: இப்பொழுது எங்களுக்கு இதை சொல், இவ்விதமாக இவர்களிடம் நீ ஏன் பயந்து போயிருக்கிறாய்?
1: क्या उनसे तुम्हारा कहीं साबका पड़ा था?
2: என்ன, உனக்கு அவர்களிடம் கருத்து வேறுபாடு எழுந்ததா?
1: बतक बोली हाँ, स्वप्न में मेरा साबका हुआ और बातचीत हुई और तब से मुझे बहुत भय लग रहा है.
2: வாத்து சொல்லியது, ஆம், கனவில் எனக்கு கருத்து வேறுபாடு நடந்தது, உரையாடல் நிகழ்ந்தது, மேலும் அப்பொழுது முதல் எனக்கு பயமாகி விட்டது.
1: मैंने एक आवाज को यह कहते सुना. ए बतक मनुष्य से डरो क्योंकि मनुष्य से बढ़कर चालाक जानवर कोई नहीं है.
2: நான் ஒரு குரல் இவ்வாறு சொல்வதை கேட்டேன். ஏ வாத்து, மனிதர்களிடம் பயந்து நட, ஏனென்றால் மனிதர்களை விட சாமர்த்தியமான மிருகம் வேறு எதுவும் இல்லை.
1: மச்சலியா தயர்கர் உஸ்கே ஜால் மே ஃபஸ் ஜாதி ஹே.
2: மீன்கள் நீந்தி அவனுடைய வலையில் சிக்கிக் கொள்கின்றன. மச்சலியா, மீன்கள்,
1: ஆர் ஃபிர் மனுஷ்ய உன்ஹே சமுத்ர சே உட்டா லேதா.
2: பின்னர் மனிதர்கள் அவைகளை சமுத்திரத்தில் கடலில் இருந்து எடுத்து விடுகிறார்கள்.
1: ஆஸ்மான் மே உட்னே வாலி சிடியா பி உஸ்கே மாரோ சே பச்சி நஹி ஹே ஆர் வே உன்ஹே பி

0: பத்தர் மார்க்கர் கிரா லேத்தே ஹே.
1: வானத்தில் பறக்கும் பறவைகள் கூட அவர்களின் அடிகளில் இருந்து தப்பிக்க முடிவதில்லை. மேலும் அவைகளை கல்லால் அடித்து வீழ்த்தி விடுகிறார்கள். சிடியா பறவை
0: ஹாத்தி சே படா तो कोई भी जानवर नहीं है, पर वह मनुष्य के द्वारा खोदे हुए गड्ढों में गिर पड़ता है.
1: யானையை விட பெரிய விலங்கு கிடையாது, ஆனால் இந்த மனிதர்கள் மூலமாக தோண்டப்படுகிற குழிகளில் அவை விழுந்து விடுகின்றன. ஹாத்தி யானை
0: फिर उससे न मालूम क्या क्या करवाया जाता है.
1: பிறகு அவைகளை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறான்.
0: मनुष्य की मार से कोई बचा हुआ नहीं है.
1: மனிதனின் அடியில் இருந்து தப்பியவர் எவரும் இல்லை.
0: बतक बोलती गई, जब मैं पहाड़ के किनारे टहल रही थी तो मैंने देखा कि वहाँ एक नौजवान सिंह है.
1: நான் மலையின் அடிவாரத்தில் உலாவிக் கொண்டிருந்தபொழுது நான் பார்த்தேன், அங்கு ஒரு இளமையான சிங்கம் இருந்தது.
0: उसने मुझे पास बुलाकर कहा, तुम्हारा क्या नाम है?
1: அது என்னை அருகில் அழைத்து கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன என்று.
0: इस पर मैंने कहा कि मेरा नाम बतक है.
1: இதற்கு நான் சொன்னேன், என்னுடைய பெயர் வாத்து என்று.
0: उसने कहा, यह तो हुआ, पर तुम यह बताओ कि तुम यहाँ क्या कर रहे हो?
1: அது சொன்னது, ஆனால் நீ இதை சொல், நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
0: मैंने उसे यह भी बताया कि मैं किस प्रकार से मनु महाराज के लड़कों से घबराई हुई हूँ.
1: நான் அதனிடம் இவ்வாறு கூறினேன், நான் மனு மகாராஜாவின் பிள்ளைகள் இடம் எவ்வாறு பயந்து போயிருக்கிறேன்.
0: मैंने यह कहा कि यह बात मेरे वश में तो है नहीं कि मैं उसे मारूं.
1: மேலும் இந்த விஷயம் என் வசத்தில் இல்லை, நான் அவர்களை அடிப்பது.
0: पर तुम बड़े ताकतवर हो और चाहो तो उनका संहार कर सकते हो.
1: ஆனால் நீங்கள் பெரிய பலம் பொருந்தியவர், நீங்கள் விரும்பினால் அவர்களை சம்ஹாரம் செய்ய முடியும் என்று கூறினேன்.
0: जब मैंने इतना ही कहा तो वह उठ खड़ा हुआ और हम दोनों यात्रा के लिए चल पड़े.
1: இதை நான் சொன்ன பிறகு அது எழுந்தது, மேலும் நாங்கள் இருவரும் யாத்திரை புறப்பட்டோம்.
0: ஹம் அபி அதிக தூர் நஹி கயே தே,
1: நாங்கள் இப்பொழுது அதிக தூரம் போயிருந்திருக்கவில்லை.
0: கி ஹம்னே தேகா தூல் கா பாதல் சா உட் ரஹா ஹே,
1: அதற்குள் நாங்கள் பார்த்தோம், புழுதி மேகம் போல எழுந்தது.
0: ஆர் உஸ்கே பீச் மே ஏக் கதா தூல் மே லோட் ரஹா ஹே,
1: மேலும் அதனுள் இருந்து ஒரு கழுதை வெளிவந்தது. கதா கழுதை.
0: जब सिंह ने गधे को इस प्रकार लौटते हुए देखा, बुलाकर कहा, तू यहाँ क्या कर रहा है?
1: எப்பொழுது சிங்கம் இந்த விதமாக கழுதை திரும்பி வருவதை பார்த்ததோ, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
0: तब गधा बोला, हे राजकुमार, मुझे लोग गधा कहते हैं.
1: அப்பொழுது கழுதை பேசியது, இளவரசே, என்னை மக்கள் கழுதை என்று அழைப்பார்கள்.
0: मैं इस प्रकार दौड़ता भागता इसलिए चल रहा हूँ क्योंकि मैं मन्नू महाराज के लड़कों से भाग कर आया हूँ.
1: நான் இந்த விதமாக விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தேன், ஏனென்றால் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வந்து விட்டேன்.
0: அபி இஸ் பிரகார் பாத்சீத் ஹோஹி ரஹி தி கி தூல் கி ஏக் தூஸ்ரி ஆந்தி உட்டி ஹுயி திகாய் படி.
1: இப்பொழுது இப்படியாக பேசிக் கொண்டிருக்கும் போதே புழுதியின் இரண்டாவது புயல் எழுவது தெரிந்தது.
0: ஆர் ஜப் வ பாஸ் ஆயி தோ தேகா கயா கி ஏக் தகடா சா காலா கோடா உஸ்மே சே நிகல் ஆயா,
1: மேலும் அது அருகில் வந்தபொழுது பார்த்தால் அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை வெளிவந்தது. ஹோடா குதிரை.
0: வர் டர் சே ஹின்ஹினா ரஹா தா,
1: அது பயத்தினால் கனைத்து கொண்டிருந்தது. ஹின்ஹினா குதிரையின் கனைக்கும் சத்தம்.
0: சிங் நே உசே புலாக்கர் கஹா, இஸ் தர தும் சர்பட் கியூ தோட் ரஹே ஹோ.
1: சிங்கம் அதை அழைத்து கேட்டது, இந்த மாதிரி தலைதெறிக்கு ஏன் ஓடி வருகிறாய்?
0: ஆகிர் பாத் கியா ஹே,
1: என்ன விஷயம்?
0: इस पर घोड़ा बोला, महाराज मेरा नाम घोड़ा है और मैं मनु महाराज के लड़कों से भाग रहा हूँ.
1: इधर के गुदिरई சொன்னது, महाराजा, என் பெயர் குதிரை, மேலும் நான் மனு மகாராஜனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
0: तब सिंह ने घुरार कर कहा, तुम्हें शर्म नहीं आती कि तुम ऐसी बात कर रहे हो?
1: அப்பொழுது சிங்கம் கர்ஜனை செய்து கூறியது, உனக்கு வெட்கமாக இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல?
0: तुम्हारा शरीर इतना लंबा चौड़ा है और तुम मनुष्य से डरते हो?
1: உன்னுடைய உடம்பு இத்தனை உயரமும் பருமனுமாக இருக்கிறது, மேலும் மனிதர்களிடம் பயப்படுகிறாயா?
0: जो न पिद्दि है और न पिद्दि का शोरबा,
1: இத்தனை சிறிய சித்திரக்குள்ளர்களிடம் ஏன் பயப்படுகிறாய்?
0: तुम्हारी टांगे इतनी मजबूत हैं कि तुम एक लात मारो तो मनुष्य की जान निकल जाए.
1: உன்னுடைய கால்கள் இத்தனை உறுதியாக இருக்கின்றன, நீ ஒரு எட்டி உதைத்தால் மனிதனின் உயிரே போய்விடும். லாத் மார்னா எட்டி உதைத்தல்.
0: இஸ் பர் கோடா ஹசா போலா, மகாராஜ் படி டில் டால் சே க்யா ஹோதா ஹே.
1: இதற்கு குதிரை சிரித்தது, பின்னர் சொல்லியது, மகாராஜா, பெரிய அலங்காரத்தினால் என்ன ஆக போகிறது?
0: மனுஷ இத்னா சாலாக் ஹே கி இஸ்கே சாம்னே டில் டால் குச்

0: காம் நெஹி ஆதா.
1: மனிதன் அத்தனை தந்திரமானவன், அவன் முன் பகட்டு அலங்காரம் ஒரு வேலையும் செய்யாது.
0: உஸ்கே பாஸ் ஏக் சீஸ் ஹோத்தி ஹை ஜிஸ்கா நாம் ரஸ்ஸி ஹை.
1: அவனிடம் ஒரு பொருள் உள்ளது, அதன் பெயர் கயிறு.
0: வ முஜ் பர் ஜீன் கஸ்கர் மேரி பீட் பர் சவாரி கர்த்தா ஹை.
1: அவன் என் முதுகில் சேணம் கட்டி பயணம் செய்கிறான்.
0: ஆர் மேரே மூ மே லகாம் டால் தேதா ஹை ஜிஸ்ஸே கி மே குச் பி நை கர் பாதா.
1: மேலும் என் முகத்தில் கடிவாளம் போட்டு விடுகிறான், அதனால் என்னால் எதுவும் செய்ய முடிவதில்லை. லகாம் கடிவாளம்.
0: ஆர் ஜேசா வ கஹதா ஹை வைசா ஹி கர்னே கே லியே மஜ்பூர் ஹோ ஜாதா ஹூ.
1: மேலும் அவன் எப்படி சொல்கிறானோ அப்படியே செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறேன். மஜ்பூர் கட்டாயப்படுத்துதல்.
0: புடாபே தக் வ இஸ் பிரகார் கோடோம் பர் சவாரி கர்த்தா ஹை.
1: வயதாகும் வரை அவன் இங்கனம் குதிரைகளின் மீது பயணம் சவாரி செய்கிறான்.
0: ஃபிர் ஜப் கோடே புட்டே ஹோ ஜாதே ஹை தோ வ உன்ஹே கசாயியோ கே ஹாத் பேச் தேதா ஹை.
1: பின்னர் எப்பொழுது குதிரைகளுக்கு வயதாகி விடுகிறதோ அப்பொழுது அவைகளை கசாப்புக்காரனுக்கு விற்று விடுகிறான்.
0: ஜப் சிங் நே இன் பாத்தோ கோ சுனா தோ போலா யே பதாவ் கி தும் மனுஷி சே கப் சூட்கர் ஆயே.
1: எப்பொழுது சிங்கம் இந்த விஷயத்தை கேட்டதோ அப்பொழுது அது கேட்டது, இதை சொல், நீ எப்பொழுது மனிதனிடமிருந்து விடுபட்டு வந்தாய்?
0: கோடே நே கஹா மே ஆஜ் தோபஹர் சூட்கர் ஆயா ஹூ.
1: குதிரை சொல்லியது, நான் இன்று மதியம் தான் விடுபட்டு வந்திருக்கிறேன்.
0: ஆர் மனுஷ்ய மேரா பீச்சா கர் ரஹா ஹை.
1: மேலும் மனிதன் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான்.
0: ஜப் இஸ் பிரகார் பாத்சீத் ஹோ ரஹி தி தோ தூல் கி ஏக் தீஸ்ரி ஆந்தி ஆயி.
1: எப்பொழுது இந்த விதமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததோ அப்பொழுது புழுதியின் மூன்றாவது புயல் வந்தது.
0: ஆர் ஜப் வ பாஸ் ஆயி தோ உஸ்மே சே ஏக் ஊண்ட் நிக்லா.
1: மேலும் அது அருகில் வந்தபொழுது அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிவந்தது.
0: ஜப் சிங் உஸ் பர் ஜபட்னே ஹி வாலா தா தோ மேனே உஸ்ஸே கஹா.
1: சிங்கம் அதன் மீது பாய இருந்த பொழுது நான் அதற்கு சொன்னேன்,
0: ஹே பசு ராஜ்குமார் அப் கல்தி பர் ஹே யே தோ ஊண்ட் ஹே.
1: ஏ விலங்கு இளவரசனே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இது ஒட்டகம் என்று நான் கூறினேன்.
0: இத்தனைமே ஊண்ட் நே பி கஹா மகாராஜ் முஜி லோக் ஊண்ட் கேத்தே ஹே ஆர் மே மன்னுராஜ் கே லட்கோ சே பாக் ரஹா ஹூ.
1: இதற்கிடையே ஒட்டகமும் சொல்லியது, அரசே என்னை மக்கள் ஒட்டகம் என்று அழைப்பார்கள், மேலும் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வருகிறேன்.
0: சிங் போலா ஆகிர் யே க்யா பாத் ஹை கி தும் சப் லோக் மனுஷ்ய சே இத்னே கப்ராயே ஹுவே ஹோ.
1: சிங்கம் கேட்டது, என்னதான் விஷயம், நீங்கள் எல்லாரும் மனிதனிடம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று.
0: ஜஹான் தக் மேனே சுனா ஹை வ பஹோத் கம்ஸோர் ஹோதா ஹை.
1: நான் கேள்விப்பட்டவரை அவன் மிகவும் பலஹீனமானவன்.
0: ஊண்ட் தும் கஸ்கர் உசே ஏக் லாத் ஜமாவ் தோ வ கத்ம ஹோ ஜாயேகா.
1: ஒட்டகமே, நீ இழுத்து ஒரு உதைவிட்டால் அவன் இறந்து விடுவான்.
0: ஃபிர் தும் உசே பய க்யூ காதே ஹோ.
1: பின்னர் நீ ஏன் அவனிடம் பயப்படுகிறாய்?
0: ஊண்ட் போலா மகாராஜ் ஜோ பாத் ஆப் கஹ ரஹே ஹை வ பில்குல் தீக் ஹை.
1: ஒட்டகம் சொன்னது, மகாராஜாவே நீங்கள் சொல்லுவது என்னவோ முற்றிலும் உண்மைதான்.
0: பர் மனுஷ்யமே இத்னி சாலாக்கியா ஹை கி உசே கோய் பராஸ் நஹி கர் சக்தா.
1: ஆனால் மனிதர்கள் மிகவும் தந்திரமானவர்கள், அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது.
0: வ மேரி நாக் கே அந்தர் பக்ரே கே பால் கி ஏக் அங்கூட்டி சி டால் தேதா ஹை.
1: அவன் என்னுடைய மூக்கின் உள்ளே ஆட்டின் முடி அல்லது கம்பளியால் ஒரு மோதிரம் போல் செய்து போட்டு விடுகிறான்.
0: ஆர் மேரே சிர் பர் ரஸ்ஸி பாந்த் தேதா ஹை ஃபிர் தோ மே பில்குல் ஹி உஸ்கே ஹாத் கி கட்புத்லி பன் ஜாதா ஹூ.
1: மேலும் என்னுடைய தலையில் கயிறு கட்டி விடுகிறான், பிறகு நான் முற்றிலுமாக அவன் கை பொம்மையாக ஆகிவிடுகிறேன்.
0: இப்ப மேரி பீட் பர் படே படே போஜ் லாத்தா ஹை தின் ஆர் ராத் கோ கபி முஜி சுட்டி நஹி ஹோதி.
1: அவன் என்னுடைய முதுகில் பெரிய பெரிய சுமையை ஏற்றுகிறான், பகல் இரவு ஒருபொழுதும் எனக்கு விடுமுறை அளிப்பதில்லை.
0: காம் கர்த்தே கர்த்தே ஜப் மே பூடா ஹோ ஜாதா ஹூ தோ வோ முஜி கசாயி கே ஹாத் பேச் தேதா ஹை.
1: வேலை செய்து செய்து எனக்கு வயதானவுடன் அவன் என்னை கசாப்புக்காரனுக்கு விற்றுவிடுவான்.
0: சிங் நே பூச்சா யே தோ பதாவ் கி மனுஷி சே தும்ஹாரா அந்திம் சாபகா கப் படா தா.
1: சிங்கம் கேட்டது, இதை சொல், நீ மனிதனிடமிருந்து எப்பொழுது கடைசி கருத்து வேற்றுமை எழுந்தது? சாப்கா கருத்து வேற்றுமை.
0: ஊண்ட் நே கஹா ஷாம் கே சமய் மே உஸ்ஸே அலக் ஹுவா தப் சே வோ மேரா பீச்சா ஹி கர் ரஹா ஹோகா.
1: ஒட்டகம் சொன்னது, மாலை நேரத்தில் அவனிடமிருந்து பிரிந்தேன், அப்பொழுதிருந்து அவன் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பான்.
0: சிங் போலா தும் டரோ மத் தேகோ மே உஸ்கி க்யா கத் கர்த்தா ஹூ.
1: சிங்கம் சொன்னது, நீ பயப்படாதே, பார் அவனை நான் என்ன கதிக்கு ஆளாக்குகிறேன் என்று.
0: இஸ் பர் ஊண்ட் போலா பர் முஜி தோ யே டர் ஹை கி கஹி மனுஷ்ய கி வஜஹ சே ஆப் பர் கோய் விபத்தி நா ஆயே.
1: இதற்கு ஒட்டகம் சொன்னது.

0: மனிதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட போகிறது. சரி துவனி, இந்த கதையை இத்துடன் நிறுத்தி கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், வளசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை, அமைந்தகரை, சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐஸ் ஹவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, 4 முக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செம்மஞ்சேரி, புழல், செந்துரை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோழிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு

0: உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் 364 கேட்கலாம்.
1: ஊய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும்.
2: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364 அதிகாரம்.

0: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364 அதிகாரம் அவாறுத்தல்.
1: நேரம் 5:30. 5 நொடிகள். இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தின்று கேட்கலாம். மதுரத்தின்றல் தரும் முதல் பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது.

மதுரத்தென்றல் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 5:42 நிமிடம் 28 நொடிகள். மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது பாடல்.

மதுரை தென்றல் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல்.

மாலை 6:02 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் இளமை ஊஞ்சலாடுகிறது, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள், தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள் சென்னை அஞ்சலாக, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் பழமர நடவுகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி. விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே. சதீஷ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இசை பேருரை கோவிந்த பட்டாபிஷேகம் வழங்குபவர் ஈரோடு எஸ். பாலாஜி அவர்கள், 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்களில் வந்து இடம்பெற்ற படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. இதுவும் நிறைவு பாடலாக

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம்

0: பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா ஏஐ மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10-15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து சிஎம்எல் போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 seconds ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம சிஎம்எல் போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும்

0: நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை நேர பொழுதை மகிழ்விக்க வருகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்திகள். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத் துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/8/2026 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
5: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கியமான 3 அறிவிப்புகளை, குறிப்பாக பெண்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் வகையிலான அறிவிப்புகளை பேரவையில் வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். தேமுக வழிநடப்பு, பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல், 6 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், தமிழக திரையுலகில் தனித்திறமை மிக்கவராக திகழ்ந்த சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி, MG ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைப்படத்துறையில் இணைந்து பணியாற்றியதோடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த NT ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் என்று தொடங்கி தற்போது இளம் தலைமுறையினர் வரையிலுமான நடிகர்களுடன் நடித்து புகழ்பெற்றவர் என்றும், 400 மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சவுகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சவுகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று

சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முன்வந்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவதாக, பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்க பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பை ஒட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏவ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததை ஒட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2,000 MLD ஆக இருந்ததை 5 காலத்தில் 5,000 MLD ஆக உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெரு விளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு, மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200 300 ஆக உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில், தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும்

0: அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக்கா உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது, மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரு சிவகுமார், திரு கோபி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு கே பி அன்பழகன், திரு கே சி கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட நடைபெற்றன. குஜராத்திலிருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறை ஆட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன் முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம்

0: வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ இடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12வது வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ITI பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ITI பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையே

ஆணைய கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார்.
அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ள

தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: இன்னைக்கு வந்து இன்னொரு டெக்னாலஜி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பழமாக வந்து பூச்சி பறவைலாம் தாக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து கவர் போடுறோம். இப்போ வந்து பேப்பர் கவரை கிளாத் கவரை போட்டு அந்த பழத்தை வந்து நம்ம அதுலேருந்து பாதுகாக்கிறோம். இந்த டெக்னாலஜி இப்போ வந்து பார்த்தா கொய்யா இந்த மாமரத்துலாம் மாம்பழத்துக்கெலாம் இப்போ போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் விவசாயிலும் வந்து நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்களாக்கும் உங்கள் பழம் வந்து நல்லா பச்சை கலரில் நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அறுவடை செஞ்சு எங்கே அனுப்பணுமோ நீங்கள் அனுப்புறது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். நிறையா வந்து இப்போ ஆந்திரா மாநிலத்தில் வந்து பழங்கள் வரத்து அதிகமாக இருக்குது. இப்போ எங்கே மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சி நீங்கள் கொண்டு போகலாம். இன்னொன்று வந்து இடைக்கால பருவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இடைப்பருவ பழங்கள் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னால் ஏற்கனவே சொன்னேன், நம்ம டிசம்பர் மாதத்தில் ஒரு பூ பூக்குது, மார்ச்சுக்குள்ளே பூ பூத்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சோடனே கவாத்து செஞ்சு எல்லாம் பண்ணிட்டாங்களே, சில பேர் வந்து இப்போ பேக்கில் போட்ட சால் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து குரோத் ரேட்னு சொல்லுவோம். அந்த

0: க்ரோத் ரேட்டை வந்து பயன்படுத்தி இப்போ கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்களா நிறைய விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. செடியை சுற்றி நல்ல ஒரு கடப்பாறை வச்சு நல்லா வந்து ஓட்டை போட்டுட்டு இது வந்து 5 கிராம் மருந்தை வந்து 4.5 லிட்டர் தண்ணியில் கலந்து இது வந்து ஒரு போரில் ஊற்றி விட்ருவாங்க. ஊற்றி விட்டுட்டு பார்த்தீங்களாக்க வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி செய்வாங்க. செப்டம்பரில் பூ வந்துடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், டிசம்பரில் வந்து காய் வந்து கிடைக்கும். இடைப்பருவ மாங்காய், இந்த இடைப்பருவ மாங்காய் வந்து பார்த்திங்களாக்க நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்களாக்க கிருஷ்ணகிரியில் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு வாட்டி நீங்கள் இந்த இதை நீங்கள் பழக்கத்தை நீங்கள் படுத்துட்டிங்களாக்கும் பூ வந்து நார்மலாக பூக்காது. அப்போ நீங்கள் இந்த பேக்கில் போட்டு சார் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் அந்த பூ பூக்கும். அதனால் விவசாய பெருமக்கள் வந்து இப்போ நிறையா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு கிலோ வந்து பிளாட் வந்து 1 லட்சத்து 2 லட்சம் விற்கிதுன்னா இந்த இது பழம் வந்து பார்த்திங்களாக்கா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போகும். அதனால் இடைக்கால பருவ காய்கள் வந்து கிருஷ்ணகிரிலாம் கிடைக்கிது. சேலம் இந்த மாதிரிலாம் தருமபுரியிலாம் பண்ணுறாங்க. இது வந்து நீ நிறையா அது ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால் வந்து இடைக்கால பருவங்கள் நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சில இடங்கள் மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் இடைக்கால பருவங்களில் விவசாயிகள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். பழங்களை வந்து அறுவடை பண்ணும்போது போய் மேலே ஏறி உழுக்காதீங்க. இப்போ வந்து நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு. அந்த கருவிகளை வாங்கி அந்த பேஸ்கட் மாதிரி இருக்கும், அந்த கருவி கரெக்டாக ஷார்ப்பாக வந்து ஒரு நைஃப் இருக்கும், அதை வச்சு அந்த அந்த படிசில் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உபகரணங்களாக யூஸ் பண்ணி முன்னெல்லாம் வந்து ஏறி தவுவாங்க. கிளைகளை தவுனோடனே காய் கீழே விழுகும். எந்த காய் எங்கெந்த இடத்துல கீழே விழுகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து விவசாயிகள் வந்து உங்களுக்கு வந்து பழுக்க வைக்கும் போது வந்து கரெக்டாக பழங்களை வந்து நீங்கள் வைக்கோல் போட்டு நீங்கள் பழுக்க வைங்க, இல்லாட்டி ஒரு அண்டாவில் இது மாதிரி போட்டு பழுக்க வச்சு இந்த மாதிரி ஒரு குழியில் தோண்டி கூட பழுக்க வச்சு கொடுங்க. தயவுசெய்து வந்து இதை கல் போட்டு பழுக்க வைக்காமல் விவசாயிகளுக்கு வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்களாக்கும் வந்து மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. அது வந்து நல்ல ஒரு உங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். எனவே இனிமேல் வந்து விவசாயிகள் வந்து மாஸ் பழ சாகுபடி செய்யும் போது வந்து நீங்கள் வந்து கரெக்டான இந்த உத்திகளெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இதை வந்து பழத்தை வந்து நல்லா வந்து தரமான பழத்தை நீங்கள் வந்து காய்ச்சி அதை வந்து நீங்கள் ஏற்றுமதிக்கு நீங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மேன்மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி. ராஜமாணிக்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மண்ணும் மணியும்

பழம் மர நடவுகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்கள் நேர்முகத்தில் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: லாபம் தரக்கூடிய வகையில நம்ம ஒரு பழமரக்கன்று நடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு அதை நடவு செய்யறது சிறந்தது?
1: மா, கொய்யா, எலுமிச்சை அப்புறம் மானாவாரி மலைப்பயிர்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம். இதில் மாவை பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு மெத்தடு அதிகமாக விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 15 அடி இடைவெளியில் நம்ம நடவு செலுகிறோம். இன்னும் வந்து தரமான காயை உற்பத்தி செய்யணும், எக்ஸ்போர்ட்டுக்கு காயை உற்பத்தி செய்யணும்னா நாம் வந்து உயர் நடவு முறையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த உயர் நடவு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரத்துக்கு மரத்து ரோக்கு ரோக்கு இடைவெளியை பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இடைவெளி, கன்று கன்று இடைவெளி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இடைவெளியில் நம்ம நடவு செய்ய சொல்கிறோம். இப்போ இவ்வாறு நம்ம நெருக்கு நடவு முறை இல்லைன்னா உயர் நடவு நடைமுறையில் நம்ம செய்யும்போது என்னன்னா மரத்துடைய வளர்ச்சியை நம்ம வந்து கம்மியாக வச்சுருக்கோம். அதாவது 6 அடியில் தான் நம்ம வளர விடுறோம். இந்த 6 அடியில் நம்ம மரத்தை வளர்க்கும் போது எளிதாக அறுவடை செய்யலாம். அதுக்கு பிறகு பூச்சி நோய் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது. அதுபோக பூச்சி நோய்க்கான நம்ம வந்து மருந்து தெளிக்கதும் எளிதாக

0: உள்ளது. அதனால் நம்ம வந்து இந்த நெருக்கி நடவு முறை அல்லது உயர் அடவு நடைமுறையை அதிகமாக விவசாயிகளுக்கு அறிவுறுத்துறோம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நெருக்கி நடவு முறையிலிருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உற்பத்தி வந்து 3 மடங்கு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 2 மடங்கு. அப்போது மாவை பொறுத்தவரை நம்ம வந்து 2 இடைவெளியை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளி, இன்னொன்று 3 மீட்டர் × 2 மீட்டர் இடைவெளி. இந்த 2 முறையும் நம்ம பண்ணுறோம். கொய்யாவை பொறுத்தவரை நம்ம வந்து 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளியிலும், அதுபோல் நம்ம உயர் நடவு முறையிலும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் × 1.5 மீட்டர் இடைவெளியும் நம்ம நடவு செய்ய சொல்கிறோம். பொதுவாக எல்லா பழப்பயிருக்குமே நம்ம வந்து 5 மீட்டர் × 5 மீட்டர் இடைவெளியை நம்ம பயிர் செய்ய சொல்கிறோம். இது ஒரு அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய இடைவெளியாகும்.
1: பல மரக்கன்றுகள் நம்ம நட்ட உடனேயே 1 வருடத்துக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம்.
0: பல பயிர்களை நம்ம நடவு போது நிறைய விவசாயிகளுக்கு டவுட் இருக்கும். அதாவது ஒட்டு வந்து மண்ணு கீழே இருக்கணுமா, மண்ணுக்கு மேலே வைக்கணுமா என்பது நிறைய விவசாயிகள் சந்தேகங்களும். அப்போ இந்த பழப்பயிர்களை நம்ம வாங்கி நடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கன்று உடைய கவருடைய மண்ணு எந்த அளவுக்கு மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பூமியில் வைத்தா போதும். அந்த ஒட்டு மேலே இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம குழி நடும்போது நம்ம வந்து அது கூட மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, டிஏபி 50 கிராம் இல்லது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 100 கிராம் அந்த மண்ணில் இட்டு நம்ம நடவு செய்ய வேண்டும். அப்போ நடவு செய்யும்போது மண் மட்டத்துக்கு நம்ம கன்று நட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் குச்சி வந்து நம்ம நடணும். இந்த குச்சி எதுக்கு நம்ம வைக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, செடிகள் வந்து நேராகவும் வளர்வதற்கும், செடிகள் காற்றுனால அந்த ஒட்டு பகுதி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கத்தில் ஒரு குச்சி கொடுக்குறோம். கொடுக்கும்போது கயிறு வச்சு அதை கட்ட வேண்டும். மரத்துக்கும் அந்த குச்சிக்கும் செடிக்கும் இதுக்கு இடையில கயிறு எப்படி கட்டணும்னா, நம்ம 8 வடிவத்தில் நம்ம கட்டி விடணும். அப்போ அந்த 8 வடிவத்தில் நம்ம 1-8 குச்சிலையும் 800-8 இந்த வட்டுக்குள்ளே செடியும் இருக்கணும். அவ்வாறு இருக்கும்போது செடி வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், இறுக்கி கட்டின மாதிரி இல்லாமல் இருக்கும், அதேமாதிரி நேராகவும் வளரும். நம்ம இந்தமாதிரி சப்போர்ட்டிங் குச்சிக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டுலேருந்து கீழே தளிர்கள் அவ்வப்போது வரும். இந்த தளிரை நீங்கள் 1 மாத இடைவெளியில் அவ்வப்போது அதை நீக்கிவிட வேண்டும். ஏன் அதை சொல்கிறோம் என்றால், இந்த தளிர்லேருந்து வரக்கூடிய கிளைகள் பார்த்தீங்கன்னா வேர்க்குச்சியுடைய தன்மை இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த வேர்க்குச்சியிலேருந்து வரக்கூடிய கிளைகளை அவ்வப்போது நீக்கி மேலே ஒட்டு இருக்கக்கூடிய சயான் என்று சொல்லக்கூடிய என்ன ரகம் வேணுமோ அந்த கிளைகளிலிருந்து வரக்கூடிய கிளைகளை நாம் அதிகமாக ஊக்கிவிக்க வேண்டும். இவ்வாறு நம்ம 1 வருடத்துக்கு இந்த பக்க கிளைகள், இந்த வேர்க்குச்சியிலேருந்து வரக்கூடிய கிளைகளை அவ்வப்போது நீக்கிட்டு காப்பராக்சி குளோரைடு அல்லது போடாக்ஸ் பசையை வந்து தேய்த்து விட வேண்டும். இவ்வாறு செய்யும்போது குச்சிகள் வந்து காயாமல் இருக்கும்.

0: முக்கியமா இப்ப பழமர கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நீர்ப்பாசன முறை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதே சமயம் இப்ப அவங்க நடும்போது என்ன பாசன முறை இந்த பழமர கன்றுகளுக்கு சிறந்தது, அதே சமயம் கோடை காலம் அப்படின்னு வரும்போது அப்ப வந்து எந்த வகையில இந்த நீர்ப்பாசன முறையை நாம மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும்?
1: பல பயிர்களை பொறுத்தவரை நீர்ப்பாசன மேலாண்மை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ளட் இரிகேஷன் மெத்தட் ஒன்று பண்ணுறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் ஒன்று பண்ணுறோம். சொட்டு நீர் பாசன முறையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட 40-60% தண்ணிகள் வந்து சேமிக்கப்படுகிறது. இன்னொன்று களை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. முதல் ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து இது தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா மண்ணை பொறுத்து மாறுபடும். அதாவது மணல் சாரியான மண் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தேவைப்படும், நல்ல களிமண், கொஞ்சம் வண்டல் மண்ணாக இருந்ததுன்னா தண்ணிகள் தேவை வந்து கம்மியாக இருக்கும். அப்போது கன்று நட்டதுலேருந்து ஒரு விடது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு விட வேண்டியிருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து நம்ம பல பயிர்களை பொறுத்தவரை ஈவினிங் நம்ம தண்ணி விட்டோம்னா செடிகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த அளவு வந்து முதல் ஒரு இடத்துல நம்ம 1.5 லிட்டர் to 2 லிட்டர் தண்ணியும், இரண்டாவது வருடத்தில் 3-4 லிட்டர் தண்ணியும், மூணாவது வருடம் நம்ம வந்து 7 லிட்டர் தண்ணியும், 5வது 6வது வருடமும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 லிட்டர் தண்ணியும், நல்ல வளர்ந்த மரத்துக்கு 25-30 லிட்டர் தண்ணியும் தேவைப்படுகின்றன.
0: இப்போ தண்ணீர் தேவை அப்படின்றது அதிக அளவில் இருக்கும் இந்த பழமர கன்றுகளை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்ச காலம் பார்த்தோன்னா இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது அதிக அளவில் நீர் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மழைக்காலத்தில் எப்படி நம்ம பழமர கன்றுகளை இன்னும் கவனமாக பராமரிக்கணும்?
1: இப்போ தண்ணி நம்ம ட்ரிப் இரிகேஷனாகவே நம்ம பண்ணாலும் கூட இந்த ட்ரிப்பை வந்து எப்போவுமே மரத்துலேருந்து 1 அடி தள்ளி தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த சொட்டு நீர் நீங்கள் பண்ணால் கூட தண்ணி டைரெக்டாகவே அந்த மரத்துடைய தண்டில் படக்கூடாது. நீங்கள் மரத்துலேருந்து 1 அடி தள்ளி மண் அணைத்து அதுலேருந்து தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். இனிஷியலாகவே மரங்கள் வளர வளர அந்த அடி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நம்ம 2-3 அடி தள்ளியிருந்து தான் தண்ணி நம்ம கொடுக்கணும். அதோட தண்ணியோட ஈரமே மரத்துக்கு போதுமானதாக உள்ளது. நீங்கள் டைரெக்டாக அந்த ட்ரிப்பை கொண்டு நீங்கள் ரூட் ஜோனை இல்லை தண்டை ஒட்டி நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது மரங்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுறதுக்கும் அழுகல் நோய்க்காகவும் இன்னொன்று பட்டு போவதுக்கும் வாய்ப்பாக அமையும். அதனால் தண்ணி நம்ம விடும்போது நம்ம மரத்துலேருந்து 1 அடியாவது மினிமம் தள்ளி தான் தண்ணியை கொடுக்க வேண்டும். இது மரத்துடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம 2-3-4 அடி வரையும் நம்ம கொடுக்க வேண்டும். மழை காலத்தை பொறுத்தவரை நம்ம வந்து எப்பவுமே தண்ணி தேங்காத அளவு நம்ம பாதுகாத்துக்கணும். எலுமிச்சை பொறுத்த மரத்தவரில் 2-3 நாள் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா இலைகள் பழுத்து காய்கள் கொட்ட ஆரம்பிக்கும். அதேமாரி பப்பாளி மரத்தை பொறுத்தவரையும் தண்ணிகள் 1-2 நாளைக்கு மேலே தண்ணி நின்றுனா வேர் அழுகல் நோய் வந்து மரம் பட்டு போயிடும். மாமரம்னா 1 வாரம் வரை தண்ணி தாங்கி நின்றுக்கிடும். மரங்களை பொறுத்தவரில் வட்டப்பாத்தி அமைத்து நீர் பாசனம் செய்வது ரொம்ப நல்லது.
0: இப்போ பழமர கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான உர மேலாண்மை நம்ம என்னென்னலாம் செய்கிறது ரொம்ப நல்லது?
1: பழத்தில் உர மேலாண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று வந்து நம்ம கவாத்து பண்ணோம்னா கவாத்து பண்ண உடனே இமிடியேட்டாக உடனே நம்ம உரம் வைக்கணும். வருடத்துக்கு 2 முறை நம்ம பொதுவாக உரம் வைக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா

0: ஜூன் ஜூலை ஒரு முறையும், இரண்டாம் முறை வந்து டிசம்பர் ஜனவரி மாதமும் ஒரு முறையும் நம்ம வைக்கிறோம். இப்போ இதில் பொதுவாக நம்ம உரம் வைக்கிறது என்னென்னா, மாமரத்தை பொறுத்தவரையில் நம்ம உரம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வச்சுவிடணும். ஏன்னா நம்ம வந்து பூ பூக்க நேரத்தில் இந்த உரம் வைக்கிறது தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அந்த பூ பூக்க நேரத்தில் யூரியாவோ மற்ற உரங்களை நீங்கள் வைக்கும்போது அது பூ பிடிக்காமல் தளிர்களே அதிகமாக உற்பத்தி உண்டாகிறோம். அதனால் நம்ம வந்து மாமரத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே உரம் வைத்தணும். இரண்டாம் நிலை உரம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் வைத்து விட வேண்டும்.
1: பழமர கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறது பூச்சி தாக்குதல், அதே சமயம் நோய் தாக்குதல் அதிக அளவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே அதோட உற்பத்தி வந்து நிறைய குறைஞ்சிருது. சில சமயம் பார்க்கும்போது அந்த பூக்கும் தருணத்தில் பூக்களே வந்து அதிக அளவில் குறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்?
0: பூ பூக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக புது தளிர்கள் வரும்போது பூச்சிகளுடைய சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மழை சீசனோ இல்லைன்னா பனி சீசனமோ இல்லைன்னா கிளவுடி வெதராக இருக்கும்போது அந்த நோய்கள் பவுட்ரி மில்டியோ இல்லைன்னா டவுனி மில்டியோ ஆந்த்ராக்னோஸ் போன்ற டிசீஸுகள் அதிகமாக வருவதற்கு தக்க காலநிலையாக உள்ளது. அதனால் பூ பூக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம வந்து சாறு உறிஞ்சி பூச்சிக்கான கண்ட்ரோல் மெஷர் நம்ம எடுத்துக்கிறது நல்லது.

0: இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது மாதிரி பண்ணி மிக்ஸ்டு அதாவது கலப்பு தோட்டமாக இப்போ நிறைய அமைச்சிட்டு இருக்காங்க. இதோட நன்மை என்னவா இருக்கு?
1: இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து மரம் நட்டிருப்போம், மரப்பயிர்களை பொறுத்தவரை அதோடைய வருமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு 2 வருடம் 3 வருடம் இல்லை 4 வருடம் வரை ஆகும். அந்த இடைக்கட்ட காலத்தில் நமக்கு வந்து பண்ணை பராமரிப்புக்கான செலவுகளும் அந்த பராமரிப்பு தொழிலாளிக்கு வேண்டிய செலவும் நம்ம வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த மாவோ இல்லைன்னா தென்னை தோப்பு பொறுத்தவரை இன்டர் கிராப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர் கிராப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம் நம்ம நடுறோம், மாமரத்தை நடும்போது அதோடைய வருமானம் தரக்கூடிய வருடம் பார்த்திங்கன்னா 3 வருடம் 4 வருடம் ஆகும். இந்த இடையில அந்த நிலம் வந்து நம்ம தண்ணியும் அந்த நிலத்தையும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஊடு பயிர் நம்ம அதிகமாக சாகுபடி செய்யலாம். இந்த ஊடு பயிரில் நம்ம வந்து பல பயிர்களை பொறுத்தவரை நம்ம வந்து பப்பாளியை வந்து மாமரத்துக்கு இடையில ஊடு பயிர் செய்யலாம். அதுமாதிரி கொய்யா நம்ம பண்ணலாம். ஒரு 3 வருடத்துக்குள்ளே இந்த பயிர்களே நம்ம அதுலேருந்து வருமானம் எடுத்துக்கலாம். இது போக நல்ல வளர்ந்த மரத்தை மாமரத்தோப்புலேயும் நம்ம வந்து காய்கறிகளும் அதுபுறம் மஞ்சள் இஞ்சி போன்ற ஊடு பயிர்கள் நம்ம பயிரிடு செய்யலாம். தென்னை மரத்தை பொறுத்தவரை நம்ம வாழை போடலாம், அதேமாதிரி ஊடு பயிராக அதுக்குள்ள பெப்பர் போடலாம், அவக்கடை பண்ணிக்கலாம், ஜாதிக்காய் பண்ணலாம். இந்த மாதிரி ஊடு பயிர் நம்ம அதிகமாக பண்ணும்போது நம்ம வந்து அதிகமான வருமானங்கள் கிடைக்கின்றன.
0: பல மரக்கன்றுகள் நடவு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்றதுனால நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியது. இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது எல்லா பக்கமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் இதுக்கேற்ற மாதிரி இன்னும் என்னென்ன மாற்றங்களை அவங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது லாபம் தரக்கூடிய வகையில் அவங்க கொண்டு செல்ல முடியும்.
1: பல பயிர்களை பொறுத்தவரை இந்த காலநிலை மாற்றம் பொறுத்தவரை இந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் அதிகமாக வெளியிடப்படுகின்றன. அந்த ரகங்கள் வாங்கி நீங்கள் நடவு செய்யலாம். அதேமாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிரினங்களும் ரகங்களும் உள்ளது. அதுக்கப்புறம் ஜெல் வந்து நம்ம இருக்குது, அந்த ஜெல்லையும் நீங்கள் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணாலும் வாட்டர் குவாலிட்டிங் அது அதிகமாக இருக்குது. இது போக மேலே வந்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து லலோனின் ஒரு ஆயில் ஒன்று இது பண்ணுறோம், அது மூலமாகவும் அந்த வறட்சி வர சம்மர்லேருந்து அதை எஸ்கேப் பண்ணுறதுக்கும் அந்த இது ஒன்றுக்கு. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு நம்ம தண்டுலெல்லாம் சுண்ணாம்பு அடித்து விடலாம். சுண்ணாம்பு அடிக்கும் போதும் மரம் வந்து அதிகமான வெப்பத்துலேருந்து பாதுகாத்துக்கலாம்.
0: இப்போ பல மரங்கள் நடவு செய்யணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு துறை நிபுணராக உங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்?
1: பல பேர் நடவு செய்யணும் என்று விரும்புகிற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மண்ணும் அப்புறம் வந்து பயிர் பல பயிர்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறது, அதை பொறுத்து நீங்கள் பயிர்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த பயிரை தேர்வு செய்தாலும் உங்கள் மண்ணுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு எந்த ரகங்கள் அதிகமாக வளரும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ரகத்தை நீங்கள் நடவு செய்ய வேண்டும். அதுபோல் கன்றுகள் நீங்கள் வந்து தரமான நர்சரியிலிருந்து கன்று ஒட்டு செடிகளே நீங்கள் வாங்கி நட வேண்டும். மேலும் நம்ம வந்து இப்போ எலுமிச்சை நடணும்னா மண்ணில் வந்து சுண்ணாம்பு மண்ணோ இல்லைன்னா நல்ல கடினமான பாறைகள் இருந்தால்

0: எலுமிச்சை சாகுபடி தவிர்த்து மற்ற வறட்சி தாங்கி வளரக்கூடிய கொடுக்காப்புளி, நாவல், இளந்தப்பழம், வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் பயிர் செய்யலாம். இந்த பயிர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அதிகமான இடுபொருள் செலவு கம்மி, பராமரிப்பு கம்மி, ஆனால் விளைச்சல் அதிகமாக உள்ளது. அதே போல் நல்ல வருமான தரோட பயிர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலுமிச்சை பார்த்தீங்க பொறுத்தவரையில் நம்ம வந்து ரெகுலராக ஆண்டு முழுவதும் நம்ம வருமானம் கிடைக்கும். அதேமாதிரி அவகடா இருக்குது, டிராகன் நல்ல ஒரு வருமான பயிர். ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் அதாவது காட்டின் ஈதப்பழம் 60-80 இருக்குன்னா நீங்கள் பேஷன் ஃப்ரூட்ஸை வந்து சாகுபடி செய்யலாம். இது ஒரு நல்ல வருமான பயிராக உள்ளது.
1: பல மரக்கன்றுகள் நடவு செய்யும் முறை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு என்னென்ன முறைகளை, என்னென்ன பராமரிப்பு உத்திகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னா அதை லாபகரமாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதுக்கான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக எங்களுக்காக பதிலுரைத்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேம்.

இதுவரை பழம் மர நடவுகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி. சங்கர் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.

தென்னையில் காய்ப்புத் திறனை அதிகரிக்க உதவும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதிக காய்கள் காய்க்கும் தென்னை மரத்தை பெற சரியான உர மேலாண்மை, நீர் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தொழு உரம், நுண்ணுயிரி உரங்களான அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா மற்றும் வேம் ஆகியவற்றை கலந்து பயன்படுத்துவது காய்ப்பு திறனை அதிகரிக்கும். தென்னை மரத்தில் குறும்பை உதிர்வை தவிர்க்க சில வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சில தென்னை மரத்தில் எப்பொழுதும் குறும்பை உதிர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் மகசூல் குறையும். மரத்திலிருந்து 5 அடி தூரத்தில் 1/2 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் வட்ட வடிவமாக ஒரு பாத்தி அமைத்து அதில் 1 கிலோ கொழுஞ்சி, 1 கிலோ எருக்க இலை தழைகளை போட்டு அதில் மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். கொஞ்ச நாளில் குறும்பை உதிர்வு நின்றுவிடும். குறும்பை உதிர்வுக்கு காரணம் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைதான். அவற்றை கொழுஞ்சியும் எருக்கும் சரிப்படுத்தும். உயிர் உரங்களான அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, மைக்கோரைசா வேம் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் 5 கிலோ அளவில் எடுத்து 100 கிலோ தொழு உரத்தில் கலந்து தென்னை மரத்தை சுற்றி போட்டுவிடலாம். மேலும் தென்னை மரங்களுக்கு சரியான அளவில் சரியான நேரத்தில் இடாமல் இருப்பதே மகசூல் குறைய முக்கியமான காரணமாகும். பொதுவாக பருவ மழை காலத்தில் மண்ணில் மிதமான ஈரம் இருக்கும்போது உரமிடுதல் அவசியமாகும். தென்னையை பொறுத்தவரை பரிந்துரை செய்யப்படும் உயிர் உரத்தை 2 சம அளவாக பிரித்து பருவ மழை காலங்களில் இடலாம். நீர் மேலாண்மை என்பது வறட்சி காலங்களில் தேவையான அளவு நீர் வழங்குதல் மகசூலை அதிகரிக்க உதவியாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான உரத்தை இடுவதனால் வளமான தென்னையை பெற முடியும்.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை, நன்னிலம் கொழுஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் எருக்கு. நன்னிலம் கொழுஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் எருக்கு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும்.

விடைபெறும் முன் பயர் விதைகளை பாதுகாக்க சேமிக்க கருப்பு மிளகுத்தூளை கலந்து பயன்படுத்துவது சிறந்தது. இத்துடன் நிறைவு பெறுகிறது மண்ணும் மணியும்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்ய போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும், இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார்.

0: தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

நேரம் 8:06 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆசை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் காற்றலைகளில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

நேரம் இரவு 8:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. நேர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா, செந்தூரப்பூவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேரம் இரவு 8:20 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றலில் மலரவிருக்கும் பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

நேரம் இரவு 8:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றலில் வைரமுத்து வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் இசைக்க கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே. கைதொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் எந்த ஊரும் எந்த நாட்டிலையும் நம்மால் தொழில் செய்து லைஃப்பில் முன்னேற முடியும். அந்த வகையில் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா, கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு தொழிலாளராக இருந்து இன்று முதலாளியாக மாறி பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருக்காரு. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அதில் அவங்க கண்ட சவால்கள் என்னென்ன, அதை ஷேர் பண்ண நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினர். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு.
2: என்னுடைய நேம் கே சதீஷ். மதுரை அண்ணா நகரில் நம்ம எஸ்போர்ட்ஸ்ன்ற நேமில் டிஷர்ட் மேனுஃபேக்சரி 15 வருஷமாக பண்ணுறோம் சார்.
1: இப்போ டிஷர்ட்னா டிஷர்ட் மட்டுமா இல்லை உப தொழில்களை வேறு என்னென்ன சார் பண்ணுறீங்க?
2: இல்லை சார், டிஷர்ட்னா டிஷர்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. அதுலேயே உங்களுக்கு டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, பெரு லோயரு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ், அதுக்கு அடுத்து கபடி டிஷர்ட், பேஸ்கெட் பால், வாலிபால், அனைத்து வகையான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டிஷர்ட் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்
1: சார். இப்போ வந்து ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு அனுபவம் வேணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தமான ஒரு தொழில்னா சில பேர் பார்த்தா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருப்பாங்க, சில பேர் பார்த்தா பெரிய பெரிய கம்பெனிகளில் அனுபவத்தின் அடிப்படையில் கம்பெனி உருவாக்குவாங்க. நீங்கள் எந்த வகை சார் இதில்?
2: அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம இதை கற்றுக்கிட்டோம். 2004 தான் நம்ம இதை ஒர்க்கராக இது நம்ம சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது. 2010 அப்புறம் தான் நமக்கு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 ஒர்க்கர்ஸை வச்சு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணது.
1: சரிங்க சார். இப்போ 2010 முதல்ல வந்து டிஷர்ட் தயாரிக்கக்கூடிய தொழிலை ஆரம்பிச்சிங்க. முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் எவ்வளோங்க சார் உங்களுக்கு செலவாச்சு?
2: சார், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நான் பிஸ்னஸை தொடங்கினேன்னா, பிரிண்டிங் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஒர்க்கு தான் உங்களுக்கு தெரியும். அது ஒரு 10,000 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 கம்பெனி கிட்ட மதுரையில் இருக்குது. 10 கம்பெனிக்குமே நம்ம ஜாப் ஒர்க் மாதிரி வாங்கி, பீஸ் ஒர்க்குக்கு வாங்கி, ஒரு பீஸுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம். 2009 தான் இதை நம்ம கொண்டு போனது. அதுக்கப்புறம் 2010 தான் நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம்.
1: டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாலே அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை ஜாப் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் ஜாப் ஒர்க்னா என்ன, எப்படி

0: என்னன்னா பீஸுக்கு இவ்வளோன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஒரு 20 ரூபா பீஸுக்கு அப்படின்னும் போது 1000 பீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 20,000 ரூபா வரும். இதை நம்ம தச்சு கொடுத்துட்டோம்னா லேபர் காஸ்ட்டு மற்ற எல்லாமே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதே ஒரு 18 ரூபா கிட்டே போயிடும் நம்ம. அதுக்கு பேர் தான் ஜாப் ஒர்க்குன்றது. நம்ம அதை பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டு கிடையாது. நம்ம கம்பெனியை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போனால் தான் நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும்.
1: நம்ம கம்பெனியில வந்து எத்தனை பேர் சார் லேபர் இருக்காங்க?
0: 15 பேர் இருக்காங்க சார்.
1: அவங்களுக்கான சம்பளங்கள்னா எப்படிங்க சார்?
0: நாள் கணக்கு தான் சார்.
1: நாள் கணக்கு. இப்போ ஆர்டர்ல உங்களுக்கு எப்படி சார் வரும்? சீசன் டைம்ல ஆர்டர் வருமா இல்லை எப்பவும் போல ஆர்டர் வருமா? எப்படி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு?
0: எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குது. நம்மளுக்கு எல்லா நாளுமே நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது. ஆனால் நம்ம மெனக்கடணும். 365 நாளுக்குமே வேலை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனக்குறைவாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆர்டர் இருக்குது அது கையில். வைகாசி மாதம் இருக்குது, ஆடி மாதம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள திருவிழா அது ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஜூன் ஜூலை இன்னும் ஃபுல்லாக ஸ்கூல் சீசன் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொருத்துக்குமே சீசன் இருக்குது எங்களுக்கு. அதனால் எப்படி சொல்ல வர்றதுன்னா நம்ம அந்த சீசனுக்கு தக்கன அந்த டயத்தில் யார் என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம மெனக்கெட்டு பண்ணணும். யாருமே அதுக்கு தயாராக எனக்கு தெரிஞ்சு இல்லை.
1: உங்களை பொறுத்தவரை வந்து எல்லா நேரத்தையும் வேலை வருது.
0: வேலை வருது,
1: எடுத்து பண்ணிட்டு
0: எடுத்து பண்ணுறோம்.
1: சரிங்க சார், உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எப்படி சார் மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குவீங்க? எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுவீங்க?
0: ஒரு 10 பீஸ் இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, அது நம்ம லோக்கல்லே பட்ஜெட்டிங் பண்ணி எல்லாமே நம்மளே பண்ணிடலாம். எப்படின்னா ஃபேப்ரிக் மாக்கும் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பல்க் குவான்டிட்டி இப்போ 1000 பீஸ் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்கிறது இருக்குது. அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த கலர் எங்கிட்ட இருந்துச்சு, ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மாடலு எல்லாமே ஒன் டேயில் உங்களுக்கு எல்லாமே டிசைன் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்து ஓகே அப்படின்னீங்கன்னா அங்கிட்டேருந்து ஒரு 3 டேஸில் உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு.
1: நீங்கள் மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குவீங்க?
0: நாங்கள் டைரெக்டாக எல்லா பர்ச்சேசிங்குமே லூதியானா அடுத்து ஜலந்தர் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேசிங்.
1: இப்போ வந்து அங்கேருந்து மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, நம்ம கம்பெனிலே வந்து அதற்கான ப்ராசஸிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த டிசைன்லாம் வந்து என்ன சார் பண்ணுவீங்க?
0: இப்போ டிசைன்லாம் எப்படி சொல்ல வருதுன்னா இப்போ ஒவ்வொரு டைப்பில் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட்டில் ஸ்கூல் லோகோ வருது, இப்போ மாரத்தானுக்கு வருதுன்னா ஜஸ்ட்டில் ஒரு லோகோ வரும், பேக் சைடு வரும். அதை நாங்களே டிசைன் பண்ணி காமிச்சிருவோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு அதை நாங்கள் டிசைன் பண்ணி காமிச்சிருவோம். அதுக்கு அடுத்து ஃபேப்ரிக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டிங்க்கு உள்ளே போகும் உங்களுக்கு. இது ஓகேனா கட்டிங்க்கு உள்ளே போகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே பிரிண்ட் எடுப்போம். பிரிண்ட் எடுத்து அது ஃபுல்லாக ஃபீஸிங்னு ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாக டிஷர்ட்டில் வச்சு ஃபீஸ் பண்ணுவோம். ஃபீஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிச்சிங்க்கு உள்ளே போகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்படின்னா அட்டை மாதிரினா ஷோல்டர் ஃபுல்லாக அடிப்போம். ஷோல்டர் அடித்து அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஒன்று வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ் ஏற்றுவோம், கை டவர் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து சைடு மற்ற பாடி ஃபுல்லாகவே டவர் மாதிரி அடித்து அது ஒவ்வொரு ப்ராசஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு.

0: எந்த ஒரு கம்பெனி அப்படின்னாலுமே வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை பொறுத்தவரை வந்து இப்போ நம்ம பிஸ்னஸை நீ மேம்படுத்துறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன விதமான முறைகளை இப்போ கையாளுறீங்க?
1: இப்போ எங்கிட்ட ரெண்டு பேர் மார்க்கெட்டிங்க்கு இருக்காங்க, ஒன்று ஸ்கூல் பார்த்துக்குருவாங்க, மற்ற கார்பரேட் பார்க்குறவங்க அது ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குருவாங்க. மீதி இருக்கப்போ நாங்கள் ஆன்லைனில் தான் டைரெக்டாக எல்லாமே பண்ணுறோம். ஜெஸ்டைல்னு ஒன்று இருக்கும், இப்போ அதிலிருந்து எல்லா கஸ்டமரையுமே நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். நாங்கள் இப்போ ஒரு 10 பேர்த்துட்டு பேசுகிறோன்னா ஒரு 2 பேர் வருவாங்க.

0: நாங்கள் பேசி ஃபில்டர் பண்ணிட்டோன்னா அவங்க எங்களுக்கு வருஷம்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க.
1: 15 வருஷம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நார்மல் டைம் இல்லாமல் கொரோனா மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டங்களில் எப்படி பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போனீங்க, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அருமையான கேள்வி கேட்டுருக்கீங்க. கொரோனா டயத்தில் என்ன பண்ணோம்டா, ஃபஸ்ட்டு லாக்டவுன் எங்கள் ஏரியாவில் தான் போட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு லாக்டவுன் மதுரை. மதுரையில் எங்கள் ஏரியா தான் மருதுவாண்டி ஸ்ட்ரீட்டு ஃபஸ்ட்டு லாக்டவுனு. எங்களை ஒரு 25 நாள் வெளியிலே போக முடியலை. நாங்கள் எப்படின்னா எங்களுக்கு கீழே கம்பெனி மேலே வீடு, எங்கேயுமே போக முடியாது. அது எப்படி சொன்னால் உச்சம் மார்ச் 24 தான் போட்டது, ஏப்ரல்

0: லாக்டவுன் வந்து கொரோனா வரும்போது நான் மாஸ்க் கூடிய அடித்தளம் நான் போட்டு வச்சுருந்தேன். எப்படி போட்டு வச்சுருந்தேன்டா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே எனக்கு கஷ்டம் இருந்தாங்க, அவங்ககிட்ட ஃபுல்லாகவே நெட்ஒர்க்கில் இருந்தேன். ஆர்டர் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க, எங்கள் ஏரியா லாக்டவுன் போட்டதுனால நாங்கள் வெளியில் போக முடியலை, அதனால என்னால் அந்த ஆர்டர் பண்ண முடியலை. எங்கள் ஏரியா ரிலீஃப் பண்ண உடனே ஒரு 10 டேஸ் ஃப்ரீயாக தான் இருந்தான், என்ன பண்ணணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ எல்லா விதத்துக்குமே மாஸ்க்கு வந்துக்கு இருந்துச்சு, குட்டீஸுகளுக்கு மாஸ்க்கு வரல. அப்போ ஏன் பாப்பா மாஸ்க் கேட்குது, சரி நம்ம பாப்பாவுக்கு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணுவோம்ட்டு பிரிண்டட் மிஷின் எங்கிட்ட இருக்குது, சப்ளிமேஷன் மிஷின், அதில் என்ன பண்ணுறதுனா அதை மோட்டு பொட்டுலு அதெல்லாம் போட்டு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி பாப்பா போட்டிருக்கு, பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பாப்பாவுக்கு போட்டிருக்கு நல்லா இருக்கே அப்படின்ற போது கேட்க ஆரம்பித்தாங்க. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு நாங்கள் ரெடி பண்ணுறோம். சும்மா ஒரு 100 மாஸ்க்கு ஸ்டார்டிங்கில் நம்ம அதை ரெடி பண்ணி அதை கொடுத்தா இங்கே கஸ்டமருக்கு வரவேற்பு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா 100 அப்படியே 500 ஆகுது. இதை என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஒவ்வொன்றா பண்ணால் ஒரு நாளைக்கு மாஸ்க் மட்டுமே நாங்கள் 5000 மாஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது நாங்களே நினச்சி பார்க்காதது, பாப்பாக்காண்டி எடுத்தால் எடுத்து பண்ணால். இதை என்ன பண்ணுறோம்னா எங்கள் கம்பெனிக்கு வெளியில் வச்சும் இதை நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இதை சப்ளை பண்ணுறதுன்னா பப்ளிக் இது பார்த்துட்டு இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு மீடியாவில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலை. அவங்க பார்த்துட்டு இங்கே இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி எங்கே இருக்குது போய் பாருங்கன்ட்டு. அதை வந்து பார்க்க வரும்போது ஒரு யதார்த்தமாக தான் பார்க்க வந்திருக்காரு, அங்கேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நான் உங்கள் கம்பெனி ஏதோ பார்க்க வரோம் அப்படின்னு தான் வந்தார். உள்ளே வந்து எங்கள் ப்ராசஸை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டார், என்ன டிசைன் பண்ணுறீங்க, அதே பிரிண்ட் எடுக்கிறீங்க, அதே நீங்கள் பீசிங் பண்ணுறீங்க, அதே கட் பண்ணுறீங்க, அதே டிச்சிங் பண்ணுறீங்க, எல்லாம் A to Z நம்மகிட்ட இருக்குது. அதை பார்த்துட்டு மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே எல்லா டிவியுமே வருது, இதனால் மாஸ்க்கு உச்சத்தை தொடறோம்,
1: ஆர்டர் நிறைய வந்துருச்சு,
0: டே நைட் ஓடுது. அந்த டைத்தில் எப்படி சொல்ல வர்றதுன்னா என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இனிமேல் நம்மளால் பண்ண முடியும். அப்போ எல்லா பிஸ்னஸுமே அப்படி சம்பிச்சு போய் நிற்கிது, யாரும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நம்மளால் என்ன முடிஞ்சோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நாங்கள் அடுத்த நகரம் கொண்டு போனோம் சார்.
1: அதாவது வந்து உலகமே வந்து ஒரு நெருக்கடியில் இருக்க அந்த நேரத்தில் வந்து மாஸ்க் மூலமாக உங்கள் தொழிலை வந்து முன்னேற்றி கொண்டு
0: போனோம் சார்.
1: சேலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றுறது, அதாவது சவாலை வந்து வாய்ப்பாக மாற்றி
0: இருக்க ஸ்டாஃப் எல்லா விதத்துக்குமே அந்த டயத்தில் பெரிய வாழ்வாதாரம்.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

நேரம் இரவு 8:44:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பம்பாய் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் இரவு 8:52 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றலில் ஒலி உலாவரும் சங்கீதம் வசந்தகால பறவை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றலில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தன் திரைப்படத்திலிருந்து.

0: US's last-minute proposed terms as unfair and uneconomic. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar and Russian President Vladimir Putin discuss ways to strengthen India-Russia ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doval arrives in Beijing for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Orissa. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்திப் பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: அதே மாதிரி இப்போது பள்ளிக்கு அருகில் வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு எதுவும் சட்டத்தில் விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
5: 18 வயசுக்கு மேலே இருக்கிறது எவ்வளோதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சட்டத்தின் பார்வையில் இருக்கு. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கள கம்பல் பண்ணிலாம் குடிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு கெத்துக்காகவும் இல்லை குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில் ஒரு தன்னை வந்து தாழ்மையை நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவும் வேணால் குடிக்கலாமே தவிர, பட் அதை கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில் தான் இருக்குது. அந்த பையனுடைய கையில் தான் குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறது மேலே. 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
4: ஓகே, அப்போ அவளுக்கு சட்டம் வந்து கடுமையாக தான் இருக்கு.
5: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே, ஆனால் இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான், போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
4: சரி, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
5: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாயிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலோ, ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். ஸோ அந்த மாதிரியான பொது புத்தியில் நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்போ எடுத்துட்டுருக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் நாம பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரைசன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாரையுமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லது மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலோலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டில் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில் இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலுஃபா இருக்காங்களா, ரூம் போட்டிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமாக ஃபஸ்ட்டு பெற்றோருக்கும் இருக்குது.
4: என்னுடைய குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை.
5: அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜ்க்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது பண்ண தப்பு பண்றான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயமா அந்த பையன் மேல, ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ

0: படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு. அப்படிங்கறதுனால அந்த பையனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அல்லது பெற்றோர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ இல்ல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையான, இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து அவனை வெளிவரதுக்கு நாங்க காவல்துறை உதவி செய்வோம். அதுக்குதான் நாங்க சொன்ன ஏற்கனவே சொன்னோம் டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நாங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க வந்து இப்ப நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க எங்க சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம டைரக்டா போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலயோ நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்கறான் கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேரையோ இல்ல அதையோ நாங்க வெளியில எங்கேயுமே நாங்க சொன்னது கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. சோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து போதையில தமிழகம் உருவாகணும், அவ்வளவுதான்.
1: இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ட்ரை டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரை டேன்னு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா நாளைக்கு கடை திறக்க மாட்டாங்கன்னா முன்னுக்குட்டியே வாங்கி பதுக்கி வச்சு விற்கிறவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குக்க தெருக்கள்ல வந்து பதுக்கி வச்சு விக்க, இதெல்லாமே உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க
0: கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்ப இன்னைக்கு இப்போ மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ். அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமா வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு பூர்வமான குற்றம். ஸோ அதனால அந்த மாதிரியான சேமிப்பு வச்சிருக்கவங்க மேலயும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்க சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலயும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமைண்ட் பண்றதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது அதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை
0: 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம், அதை தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேலே வச்சிருக்காங்க அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
1: இப்போ மிக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியிலிருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில் உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு, உண்மையிலே அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்தில் அப்படி இடம் இருக்குதா?
0: இல்லை, அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு டிராப் கொண்டு வந்தாலும் அது சட்டம்,
1: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: ஆமாம், அதுவும் சரி. அதனால நம்ம ஜென்ரலைஸ்டு பண்ணியிருக்கோம், இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எது எவ்வளோ வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் வந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு டிராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திடுச்சு.
1: அப்படிலாம் எதுவுமே
0: அது மாதிரி
1: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்தேன் அது எனக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் நிறைய வந்தது.
0: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா பாண்டிச்சேரியில குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்,
1: இங்க எடுத்துட்டு
0: இங்க எடுத்துட்டு வர முடியாது.
1: இப்போ நீங்க உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க எடுத்த முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா?
0: முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னா நம்ம வந்து போதையில்லா தமிழகம் அதை நோக்கி தான் எல்லாருமாக காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா துணை சொன்னது மாதிரி ஒரு கெத்து இப்படி குடிச்சாதான் பசங்க மதிப்பாங்க நம்மளை, எப்படி வந்து ஒரு அந்த 18 வயசுல வந்து லவ் அஃபேர்ஸ் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதே போல குடிச்சாதான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்மையான கெத்து கிடையாது, உண்மையாகவே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாதான் அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸ் டாக்டர் இன்ஜினியர் மாதிரியோ அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கராகவோ ஆனாதான் உனக்கு மரியாதை, அது போன்ற பதவிகளில் நீங்கள் வரங்கணும், அது போன்ற சேவைகளை நீங்கள் மக்களுக்கு செய்யறது மட்டும்தான் கெத்து அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இந்த போதையிலேருந்து நாங்கள் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு மூலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆஃபீஸர் போய் சொல்லும்போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களிடையே
1: ஏற்படுத்தும். நீங்கள் மதுவிலக்கு பிரிவு மூலமாக நீங்கள் கொண்டு
0: பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.
1: இப்போ இன்னைக்கு ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்களில் பெரிய அளவில் இருக்கு. அதில் பணியாற்றும் நபர்கள் வந்து வார விடுமுறைகளில் ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் ரூமை புக் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது, இதை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
0: இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தா நாங்க இமீடியட்டா அதை ரைட் பண்ணி நாங்க கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்ற கருத்துக்கும் இடமில்லை. இது வந்து அனுமதி பெறாமல் அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டுற உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விடுதி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அனுமதி பெறாமல் அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரைட் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: இப்போ ஒரு தனிநபர் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
0: தனிநபர் வந்து

0: ஸோ 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா, ஒரு பர்பஸாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க மேல் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்.
1: அதுக்கான வாய்ப்புகள்
0: வாய்ப்புகள் இருக்குது,
1: அந்த
0: வாய்ப்புகள் இருக்குது.
1: பறிமுதல் மட்டும் இல்லாமல்
0: பறிமுதல் மற்றும்
1: அவங்களை கைது
0: மேலே மேலே வந்து கேஸ் போடலாம்.
1: போட முடியும். சரி, இப்போது இதை தாண்டி இப்போ பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்றைக்கி மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போது நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது வந்து ஒழிக்கணும்னாலோ, மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினச்ச காலம் போய் இன்றைக்கி மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம், இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
0: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா உள்ள ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும்போது பார்க்கும்போது ஓகே, குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்னதான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினாலும், உடல் உழைப்புக்காக பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்ணுறோம், இல்லை வார நாட்களில் பண்ணுறோம், அல்லது ஒரு கெட்டுகுதர் அப்போ தான் நமக்கு மற்றவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம்னு என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயலில் இறங்கும்போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. வீட்லேயே நார்மலைஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க, அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது, இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ட்ரை பண்ணுறத ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, மோசமான உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு, அதனால வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அடிதடி ஆயிடுச்சு, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, லிவர் பாதிக்கப்பட்டது, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளோ கஷ்டம், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லிவர்ன்றது எவ்வளோ முக்கியமான உறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். உடல் நிலம் முக்கியம், மனநலம் முக்கியம். என்ன தான் நம்ம சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் கன்செப்ஷன், அதாவது போதை மருந்தோ அல்லது மதுபானம் உபயோகிக்கிறதோ நிச்சயமாக உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து.
1: இப்போ இந்த மதுவிலக்கு அமல்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
0: நான் பெரம்பலூரில் எஸ்பியாக இருக்கும்போது சந்துக்கடைன்னு சொல்லக்கூடிய, மொத்தமாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸில் எல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க. அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்போ நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க, அவர் காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு டாஸ்மாக் கடை திறந்தாலாவது பரவாயில்ல, அப்புறமா போய் குடிப்பார், இப்போ காலையிலேயே 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து விற்காம பண்ணிட்டோம். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் பார்க்க போகும்போது என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு என்னம்மான்னு கேட்டேன், அம்மா அது குடிக்கிறது நிப்பாட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரரு, பட் என்னன்னா ஒரு 5 மணி குடிக்கிறத கொஞ்சம் கடை திறந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறாரு, அதனால என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கல்விக்காக ஒரு மறைமுகமாக காவல்துறை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு பற்றி நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு சிகிச்சை வந்து மாநில அரசு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கப்புறம் போகிறீங்களா, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சி இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்குறீங்களா?
0: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லை எங்கள் இப்போ உறவினருக்கு யாருக்காவது இருக்குது, அடிக்ட் ஆகிட்டாங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது நாங்கள் மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்கள். ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில் தெரிஞ்சு போனால் அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்கள பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ குடியாரனை பார்க்கறத விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போகிறத தப்பாக நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசாக தப்பாக தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போகிறது தான் தப்பாக நினைக்கிறாங்க, அவமானமாக நினைக்கிறாங்க.
1: இப்போ போதையில்லா பாரதம், போதையில்லா தமிழகம் நோக்கி போகணுன்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமே மாறினா தான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து எவ்வளோ விரைவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமாக மது பழக்கத்தில் இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்போ அதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது.

0: குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப்பொருள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் உள்ளே போகிறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குது, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவோட பலமே வந்து இளைஞர்கள் தான், அதோட உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியாக பண்ணணும். அது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து, எல்லா என்ஜிஓஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
1: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி. கோவிந்தா பட்டாபிஷேகம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

இந்த ஆச்சரியமான ஊத்துக்காடு வெங்கடகவியினுடைய ஒரு கீர்த்தனத்தில் ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்கிறார், ராஜகோபால சுவாமி உன்னுடைய கதையை எத்தனை தடவை கேட்டாலும் இதில் அலுப்பு தட்ட மாட்டேங்கிறது. இது கேட்க ஹிருதயத்தில் இன்னும் ரசத்தை பிரவகிக்க பண்ணுறது, இன்னும் கேட்கணுங்கிற தாபத்தை தான் தூண்டுறதே தவிர கேட்ட ஆயிடுத்து அப்படிங்கிறது கிருஷ்ண கதையில் கிடையவே கிடையாது. பாகவதத்திலேயே பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்குறான், நவமஸ்கந்த பர்யந்தம்

இங்க இவ்வளவு சரித்திரங்களை விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தேளே, கிருஷ்ண கதை ஆரம்பிக்க போகிறது நான் காத்துன்ருக்கிற சமயத்தில் கிருஷ்ண கதையை வந்ததும் தெரியல போனதும் தெரியாதபடி அப்படி சுருக்கிட்டேளே. ஏன்னா அவன் வர்றது தான் தெரியாது, அவன் போகிறது தான் தெரியாது, வந்ததும்

அவன் வருதுதான் தெரியாது, அவன் போகிறதுதான் தெரியாது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகுவான், எப்படி தயிரையும் வெண்ணையும் திருடுவான், எப்படி கிளம்புவான்னு தெரியாது. ஒரு மின்னல் கீத்து போல் வந்துட்டு போயிடுவான். ஆனால் தயிர் மோர் பால் வெண்ணையை திருடிட்டு போனால் பரவாயில்ல, என்னுடைய சித்தத்தையினோ திருடிட்டு போயிடுறான் அப்படிங்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி. என்னுடைய நவநீதத்தை திருடுறது போல் என்னுடைய சித்தத்தை திருடிட்டு போயிட்டானே. மனமன்றே களவானது, தயிர் நவநீதம் களவாடினா கூட பரவாயில்ல, மனமும் போயிடுத்தே, சித்த சோரனாக இருக்கானே உன் புள்ள அப்படின்னு யசோதை கிட்ட போய் ஒரு கோபி புகார் சொல்கிறத போல இந்த ஆச்சரியமாக அந்த கீர்த்தனத்தை பாடுறார். அவன் வருது தான் தெரியாது, அவன் போகிறது தான் தெரியாதுன்னா அவன் கதையுமா அப்படி இருக்கும்? பரீட்சத்து கேட்குறான் சுகரை பார்த்து, அந்த கதையை விஸ்தாரமாக நீங்கள் சொல்ல வேண்டாமோ? அதை நன்னா சொல்லுங்கோலே. யாருக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது? நீ

அசரியமா பரீட்சித்து சுகரை பார்த்து சொல்றான். கிருஷ்ணகதை யாருக்கு தான் பிடிக்காது? நிவிருத்த தரிஷை உபகீயமானாது. சர்வ சம்சார தாபங்களையும் விட்டுட்ட பிரம்மஜானிகள் கூட கிருஷ்ணகதையில மோகிக்கிற. ஏன்னா உதாரணம் சொல்லணுமானால் பிரம்மேந்திராள் இல்லையா, தன்னுடைய கை அறுபட்டு கீழே விழறது, அந்த சரீர பிரக்ஞை கூட இல்லாதபடி பூர்ண பிரம்மானுபவத்தில் தெளிச்சுண்டு சர்வம் பிரம்மமயம்னு பாடிட்டு போற பிரம்மேந்திராள் தன்னுடைய மனசை பார்த்து ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார், ஹே மனசே கிருஷ்ணனாகிய பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுங்கிறார். மத்த

அந்த பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணணும் சொல்லணுமா இருந்தால் எப்படி சொல்லணும்? பிரம்மங்கிறது எப்படி உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு? நிர்குணமாய், நிராகாரமாய், சத்தா மாத்திரமாய், ஜோதியாய், இப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. நாமரூப குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் அந்த பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிரம்மேந்திரால் இங்கே ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யம் சொல்கிறார். தலையில் மயில் பீலி வச்சுருக்கிற அந்த பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணு. மதசிக்கு பிஞ்சாலங்கிருத்த சுகுரே மகனீய மகனீய கபோல இல்லையா, ஆச்சரியமான அந்த முக்குரம் போல கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய அந்த கபோலங்களை உடைய அந்த கிருஷ்ணனாகிய பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணு. பிரம்மஜானிகளும் சித்தத்தை கிருஷ்ண கதையில் பறி கொடுக்குறா. சரி, சம்சார தாபத்தில் உழண்டுருக்கானே ஒருத்தன்னா அவனுக்கும் கிருஷ்ண கதை அல்லாது வேற கதியே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சம்சார தாபத்துக்கு பரம ஔஷதம்.

சதா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு, சதா பகவானுடைய குணங்களை கேட்டுண்டு, அதை சிந்தனம் பண்ணிட்டு, கதாசிரவண கீர்த்தனை சிந்தனம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, ஆண்டாள் அழகா சொல்றா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும். போய பிழையும் அப்படின்னு அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று காத்துன்னு இருக்கிறதுக்கு சஞ்சிதம்னு பேர். புகு தருவான் அப்படின்னு இப்போ அனுபவிக்க போற கர்மா, நிறைய கர்மாவை சேர்த்துன்னு இருக்கோமே அது புகு தருவான். இப்போ எதை அனுபவிச்சுன்னு இருக்கோமோ அதுக்கு பிராரப்தம்னு பேர், அது

அதனால விடாம பகவன் நாம கீர்த்தனம் பண்ணின்று பகவானுடைய குணங்களை கேட்டுன்று அதை சிந்தனம் பண்ணின்று இதுவே சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணிடும் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றார். அதனாலதான் கதை மாறல கதை கேட்டு இருக்கக்கூடிய நமக்கு சித்தத்துல அத்தகைய பிரேம வருது, அத்தகைய பக்தி உண்டாகிறது. ஏன்னா சித்தம் அந்த அளவுக்கு சம்சார வாசனைகளை தள்ளுறது. ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வதே.

பார்த்து. அதனாலதான் பகவானுடைய குணங்கள் கேட்க கேட்க, பாட பாட, சிந்தனம் பண்ண பண்ண தெள்ளத்தை விட்டாத அமிர்தமா இருக்கு. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வது மனசோ மகோத்சவம்ங்கிற இதை கேட்கறது சித்தம் என்ன ஆயிடுறதுன்னா, இங்க ஒரு உற்சவம் நடக்கிறது, சித்தத்துல உற்சவம் நடக்கிறது. பகவான் நவநீத சௌரியம் பண்றான், நவநீதன் பகவான் கோவர்த்தனோத்தாரணம் பண்றான், பகவான் காளிங்க நர்த்தனம் பண்றான், பகவான் அவ்வளவு கோபிகைகளுக்கு ஒரு ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணனா மாறி பகவான் அத்தியாச்சரியமா ராசம் பண்றானா, இந்த உற்சவத்தை எங்க கண்டு கழிக்கிறோம்னா ஹிருதயத்துல கண்டு கழிக்கிறோம். ஹிருதயம் பிருந்தாவனமா ஆயிடுறது, ஹிருதயமே கோகுலமா ஆயிடுறது. அங்க அழகான பிரேமைங்கிற யமுன பிரவகிக்கிறது. கோவர்தனம்ங்கிற மலை எதுனா, ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல ஸ்திரமான ஒரு பக்தி பிரகாசிக்கிறதே அதுதான் கோவர்தன மலை. அச்சலமான பக்தி ஹிருதயத்துல ஸ்திதமாயிடுறது.

0: நிறைய கதாசிரவணம் பண்ண பண்ண பக்தனுடைய சித்தத்தில் இருக்கிற கர்ம வாசனைகள் அழிய அழிய சுத்த பிரேம ஹிருதயத்தில் பிரவகிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பக்தனுடைய சித்தமே பிருந்தாவனமாக ஆயிடும்.
1: பிருந்தாவனமே உண்மனமே லீலைகள் நடந்திடும் தினம் தினமே.
0: பகவான் காளிநர்தனம் பண்ணினா, கோவர்தனோத்தாரணம் பண்ணினா, ராசம் பண்ணினா, வெண்ணை திருடினா அப்படிங்கிற லீலைகள் ஹிஸ்ட்ரி கிடையாது. இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஊரை கான்கோர் பண்ணினார், யாரோ ஒருத்தன் ஒரு ஊரை வந்து மெசாக்கர் பண்ணினா அப்படின்னு விட்டு அவளுக்கெல்லாம் அந்த கிரேட்னு வேற பேர் நிற்கலாம் ஹிஸ்ட்ரியில். அவள் பேரெல்லாம் அந்த கிரேட், இந்த கிரேட்னு படிப்பா. இது ஹிஸ்ட்ரி கிடையாது. இன்றைக்கும் லீலைகள் நடக்கிறது. பகவான் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில், மதுராவில், கோகுலத்தில் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். பரமபக்தாள் தங்களுடைய சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிற, அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிறதே அந்த லீலைகளை நித்தியமும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்தில் அழகாக சொல்கிறார், நடந்து நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஊர் இல்லை அப்படிங்கிறார். அயோத்திங்கிறது ஒரு ஹதயத்தில் பார்த்துக்கணும். உத்தம ராமபக்தி நம்ம ஹதயத்தில் பிரகாசிச்சதானால் அந்த ராமபக்தனுடைய ஹிருதயம் தான் அயோத்தி.

நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ஆச்சரியமான நாமாவளி ஒரு நாளே வரி. ஆனால் பக்தியினுடைய ஆழத்தை, அந்த பக்தியினுடைய சூக்ஷ்மத்தை இந்த நாலு வரியில் சொல்லிட்டார். நிறைய நாமகீர்த்தனம் பண்ண பெண்ணு

நடச்சி நடச்சி ஜூச்சே அயோத்தியா நகரமு காணரே. நீ நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கிடையாது. இது எப்படி மேப் போட்டுட்டு ஒரு ஜிபிஎஸ் போட்டுட்டு போய் போனோமானாலும் அயோத்திங்கிற ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை பார்க்கறாமே தவிர, வால்மீகி சொல்லக்கூடிய அயோத்தி, அயோத்தியா நாமநகரி தத்ராசி லோக விஸ்ருத மனுநாமேந்திரேனயா புரி நிர்மித ஸ்வயோ. அயோத்தி நகரத்தை காண்பிக்கிறார் இல்லையா, சரியூ நதி தீரத்தில் தசரத ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ராமச்சந்திரமூர்த்தி விகரணம் பண்ணிட்டு இருக்கார் சீதையோட. பரதலக்ஷ்மண சத்ருக்னாலாம் ராமருக்கு கைங்கரி பண்ணிட்டு இருக்கா. அயோத்தியா பிரஜைகள்லாம் ராமரிடத்தில் அத்தனை பிரேமையை கொட்டுறா. கௌசல்யாதி மாதாக்கள்லாம் ராமனிடத்தில் அத்தனை வாத்சல்ய பாவத்தோடு இருக்கா. இப்படின்னு எந்த ஒரு அயோத்தி வால்மீகி ராமாயணத்தில் காண்பிக்கப்படுறதோ அந்த அயோத்தி எதுனா, ஏதோ ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் இல்லை, ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறதுக்கு, அது ஒரு பாவனா மண்டலம். உத்தம ராமபக்தனுடைய சித்தத்து சித்தம் அயோத்தியா தான் இருக்கும். அதனால சித்தத்தை பாவனையால் ஒசத்திக்க பார்க்கணும். பாவனையால் சுத்த பிரேமையால் சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு உயர்த்தின்றோமானால் பகவானுடைய நித்திய லீலைகளை சதா தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பகவான் லீலை பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதைத்தான் குருநாதர் சொல்கிறார், லீலைகள் அடைந்திடும் தினம் தினமே குருவின் அருளால் வளர்ந்திடுமே. உத்தம குருநாதருடைய கிருபையால் அந்த பாவங்கள் மெம்மேல வளரும். புங்கானு புங்கமாக ஹிருதயத்தில் பாவங்கள் வளரும். எத்தனைக்கெத்தனை பாவம் பிரகாசிக்கிறதோ அத்தனைக்கெத்தனை பகவானுடைய சௌந்தர்யம், பகவானுடைய லாவண்யம், பகவானுடைய மார்தவம், பகவானுடைய ஆர்ஜவம், பகவானுடைய காருண்யம், பகவானுடைய சௌஷீல்யம், பகவானுடைய சௌலபியம் இவ்வளவையும் அனுபவிக்கலாம். எத்தனைக்கெத்தனை சித்தம் ஒசர்றதோ, சித்தம் நிர்மலமாகறதோ, சித்தத்தில் இருக்கிற சம்சாரம் அழியிறதோ, அத்தனைக்கெத்தனை யதார்த்தமாக உள்ளது உள்ளபடி பகவானை அனுபவிக்கலாம். அதனால தான் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறது, பக்தியாமாம் அபிஜானாதி ஆவான்யஸ்டாஸ்மி தத்வதா ததோமாம் தத்வதோ ஜாத்வா விஷதே ததனந்தரம். சுத்த பக்தியால் தான் என்னை உள்ளது உள்ளபடி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அத்தகைய பக்தியால் தான் அகண்ட ஜானம் ஏற்படும். அதனால தான் அப்புறம் பார்க்குற இடமெல்லாம் நீக்கமர பகவத் தரிசனம் ஏற்படுறது இல்லையா, அது எதனாலே அப்படின்னுட்டா, அப்படிப்பட்ட சுத்த பிரேமையால். 100

அதுல தியாகராஜர் அழகா சொல்றார், இந்த பிரேமை இல்லாதபடி ஞானம் எங்க இருந்து வரும்? அனுராகமு லேனி சுஜானமு ராது. அனுராகம்ங்கிறது பக்தி, பிரேம பக்தி. இந்த பிரேம பக்தி இல்லாதபடி அப்படிப்பட்ட ஞானம் சித்திச்சூடாது. ஆனா இந்த பக்தி எப்படி இருக்குன்னா

தியாகராஜர் சொல்றார், இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, வக வககா புஜியின் சேவாரிக்கு திருப்தௌரீதி. ஒருத்தனுக்கு வந்து நல்ல பசியோட வரான் அப்படின்னுட்டா, அவனுக்கு சுத்தாண்ணத்தை கொடுத்தா கூட அவனுக்கு பசி ஆறிடும், வெறும் சாதத்தை போட்டால் கூட பசி ஆறிடும். ஆனால் அவனுக்கு அலங்கார போஜனம் பண்ணி வச்சா எப்படி ருச்சிகரமாக பசி ஆறுமோ அதைத்தான் வக வககா புஜியின்சே. அவனுக்கு ஒரு கூட்டு வேணும், ஒரு கறி வேணும், ஒரு பிட்டில வேணும், ஒரு பாயசம் வேணும், ஒரு அப்பளம் வேணும், ஒரு உசிலி வேணும், ஒரு மோர்க்குழம்பு வேணும், இத்தனை விதமாக அவனுக்கு ருச்சிகரமாக பதார்த்தங்களை பண்ணி போட்டுட்டா பசி ஆறுறதுங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, ருச்சிகரமாக பசி ஆறுறது அதுதான் ஆச்சரியம். அதுபோல் பக்தி என்ன பண்ணுறதுன்னா, ஒருத்தனுடைய சம்சார தாபத்தை போக்குறது. எப்படி போக்குறதுன்னா, மனசை ரஞ்சனம் பண்ணி அவன் சம்சார தாபத்தை போக்கி விடுறது, அவனுடைய மனசை ரஞ்சனம் பண்ணி. அதனால தான் பகவான் இவ்வளவு லீலைகளை பண்ணுறான். இத்தனை லீலைகளும் எதுக்குன்னா, பக்தால் ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு தான். இதை சிந்தனை பண்ணி, இதை பாடி, இதை பேசி அப்புறம் இந்த மயமாகவே ஆயிடுவாள்.

தன் மனஸ்காக அவனையே நினைச்சின்றிருந்தா, தத் ஆலாபாக அவனையே பேசின்றிருந்தா, தத் விஜேஷ்டாக அவனுடைய லீலைகளையே திருப்பி திருப்பி அனுகரணம் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, ததாத்மிகாக அவனோட இரண்டர கலந்தா அப்படின்னு கோபிகைகளுடைய விற்த்தாந்தம் அத்தியாச்சரியமாக சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு அத்தியாச்சரியமாக பாகவதத்தோட தசமஸ்கந்தத்தில் பகவானுடைய அநேக லீலைகளை வர்ணிச்சுண்டு வரார். பகவான் பாலனாக இருந்து கோகுலத்தில் கோகுல பாலனாக என்னென்ன நவநீத சௌரியம் தாமோதர லீலை முதலிய லீலைகள்லாம் பண்ணினானோ இதெல்லாம் வர்ணிச்சுண்டு வரார். பிருந்தாவனத்தில் பகவான் பிரவேசித்த அப்புறம் பிருந்தாவனத்தில் யமுனா நதி தீரத்தில் பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கோச்சாரணம் முதலிய லீலைகள்லாம் பண்ணுறான். அகாசுரவதம் பண்ணுறான், பகாசுரவதம் பண்ணுறான். பகவான் அந்த குழந்தைகளோட ஆச்சரியமாக வனபோஜன லீலை பண்ணுறான். பிரம்மாவையே மோகிக்கும்படியாக பண்ணுறான். ஒரு வருஷ காலம் அவ்வளவு மாடுகளாகவும் அத்தனை கன்றுகளாகவும் அத்தனை கோபால பசங்களாகவும் கண்ணனே மாறி அவ்வளவு ரூபத்தில் கண்ணனே ஒரு வருஷம் பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். பிரம்மாவே மோகிச்சு போகிறார். இந்த பிருந்தாவனத்தில் உன்னுடைய சரணம் வேண்டாம் கண்ணா, உன்னுடைய மாடுகளும் கன்றுகளும் உன்னோட மாடு மேய்க்கக்கூடிய கோபால பசங்களுடைய சரண தூளி படுற ஒரு புல்லாவானே எனக்கு பிருந்தாவனத்தில் ஜென்மா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஆச்சரியமாக பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார்.

ஊத்துக்காடு வெங்கடகவி ஆச்சரியமா இந்த பிரம்மஸ்துதியில பிரம்மா பிரார்த்தனை பண்ணின்றதையே ஒரு கீர்த்தனமா ஆச்சரியமா பாடியிருக்கார். அதுல சொல்றார், பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவான ஜென்மா கூட, ஆனா அவருக்கு சட்டுன்னு மனசு மாறுறது. அனுபல்லவியில கேட்கிறார்,

புல்லாயினும் நெடுநாள் நில்லாது. புல்லா இருந்தா கூட ரொம்ப சீக்கிரம் போயிடுமே, ஒரு கல்லா எனக்கு ஒரு ஜென்மா கொடுக்க கூடாதோ, கல்லா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டா. ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார், எப்பவானும் அந்த பக்கம் ராதையோட நீ சஞ்சாரம் பண்ணிட்டு வரத்தே, நான் ஒரு பாறாங்கல்லா இருந்தேன் ஆனால் உனக்கும் ராதைக்கும் என் மேல உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேனே, ஒரு க்ஷணம் நீயும் ராதையும் என்னிடத்துல அமர்ந்தேளானால் என் ஜென்மா சபலமாயிடுத்து நான் கரையேறிடுவேனே.

எனக்கு அந்த க்ஷணம் மெய்நிசலிருக்கும், ஆனந்த பாஷ்பம் வரும், என் சம்சாரம் அழிஞ்சு போயிடும், நான் அந்த க்ஷணமே கரையேறிடுவேனே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கடகவி கேட்கிறார். இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியாள் அநேக லீலைகளை சொல்லிட்டு வரத்தே ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு லீலையை சொல்கிறார். ஒரு நாள் பகவான் மாடுகளையெல்லாம் மேய்ச்சென்று பிருந்தாவனத்துக்கு பிரவேசிக்கிறான், அதுவும் நந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். கோகுலத்திலேருந்து இவர்கள்லாம் குடிபெயர்ந்து நந்த கிராமத்தில் தான் குடியேறினா இன்றைக்கும் நம்ம பிருந்தாவனம் போனோமானால் நந்த கிராமத்தை தரிசனம் பண்ணலாம். அங்கே தான் நந்தபாபாவோட அரண்மனை, ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கே நந்தீஸ்வர பர்வதம்னு பேர். பரமேஸ்வரனே அந்த பர்வத ரூபத்தில் கண்ணனை தாங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறது பிருந்தாவன மகாத்மியம். அந்த நந்தீஸ்வர பர்வதத்துக்கு மேலே அழகான நந்தபாபாவோட அரண்மனை. கோகுலத்தில் இருக்கிற கோகுலவாசிகள் அவ்வளோ பேரும் எங்களால் கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு அவ்வளோ பேரும் அந்த கிராமத்தை விட்டுட்டு இவாள்லாம் நந்த கிராமத்தில் வந்து குடியேறினா கண்ணனோட கூட. பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கூட ராஜகோபாலனா மாடு மேய்ச்சிண்டு வர அழகு, மன்னார்குடியில் போய் சேவிக்கலாம் அந்த அழகு. மன்னார்குடியில் அந்த கோலத்தில் தானே நிற்கிறான். ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனபால்யபர்க தாது பிரபல நட வேஷம்.

ஒரு மாட்டு மேல ஒரு கைய போட்டுண்டு இன்னொரு கையால மாடு மேய்க்கிற குச்சியை வச்சுண்டு கால அழகா வளைச்சு சாச்சுண்டு ராஜகோபாலன் நிக்கக்கூடிய அழக மன்னார்குடியில போய் சேவிக்கலாம். மணி

ஊத்துக்காடு வெங்கடகவி தன்னுடைய பல கீர்த்தனங்களை ராஜகோபாலனுக்கே சமர்ப்பிச்சார். மன்னார்குடியில் போய் ராஜகோபாலனை தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணனை நான் இன்னும் பார்க்கலை அப்படின்னு சொல்லவே விடாது. அது சாட்சாத்காரமே தான். தசமஸ்கந்தத்தில் பகவான் எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான்னு சுகர் வர்ணிச்சுட்டு வராரோ அவ்வளவு லீலைகளையும் கோபிலர்ங்கிற ரிஷிக்கு தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி க்ஷேத்திரம். பகவானுடைய நவநீத சௌரிய லீலையிலிருந்து பகவானுடைய துவாரகா லீலைகளில் இருக்கிற சமஸ்த லீலைகளும் கிட்டத்தட்ட 32 அவசரங்கள், 32 லீலைகளை தரிசனம் கொடுத்து கடைசியாக இந்த ராஜகோபால ரூபத்தோட அந்த தரிசனம் பூர்த்தியாச்சு. இந்த 32வது அவசரம் தான் இன்றைக்கி மன்னார்குடியில் நம்ம போய் சேவிக்கிற ராஜகோபாலன் கோபிலருங்கிற ரிஷிக்கு இவ்வளவு லீலைகளையும் தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி. ஆச்சரியமான க்ஷேத்திரம். பகவான் அபி தத்ரைவ பலதேவேன சம்யுதாஹ

0: अवनतो पृच्छत् वृद्धान् नन्दपुरोगवन्।
1: பகவான் அன்னைக்கு அழகாம ஆடுகளை மேய்ச்சென்று இந்த கோபாலர்களோட சாயங்கால வேளை கோதூளி தூசரித கோமள குந்தளாகிரம் கோவர்தனோத்தரண கேளி கிருதப்பிரயாசம்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் லீலாசுகர் அனுபவிக்கிறாரே, அந்த மாடு மேய்ச்சென்று சாயங்காலம் பகவான் கோஷ்டத்துக்கு திரும்பக்கூடிய சமயம், இதுக்குதான் கோதூளி முகூர்த்தம்னு பேர். ரொம்ப சுபமான முகூர்த்தம். சாயங்கால வேளைகளில் அந்த மாடுகள்லாம் மேய்ச்சலை முடிச்சுட்டு கோஷ்டத்துக்கு திரும்புகிற சமயத்தில் அந்த மாடுகளுடைய குளம்படி மண் அப்படி மேலே கிளம்புறது இல்லையா, ரொம்ப உத்தமமான சுப முகூர்த்தம்.

அந்த கோதுவளி முகூர்த்தத்தில் பகவான் அப்படி வரான். பகவான் மேலே அவ்வளவு அந்த மாட்டுக்குளம்படி மண்ணும் படிஞ்சிருக்கு. பகவானுடைய அழகான குழல் கற்றைகளில் அந்த அலகபாரத்தில் அந்த மாடு கன்றுகளுடைய அந்த குளம்படி சிவப்பு மண் வந்து அப்படி படிஞ்சிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பகவானுடைய முகம் கமலம் மாதிரி இருக்கு, தாமரம் மாதிரி இருக்கு. அதில் அந்த அழகான அந்த குழல் கற்றைகளை பார்த்துட்டா கருவண்டுகள் அந்த தாமரையில் மொக்கிற மாதிரி இருக்கு. அதில் இந்த மாட்டுக்குளம்படி மண் போய் படிஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டு ஒரு தாமரையில் மகரந்தத்தை சாப்பிட்டு கொடுத்தானால் அந்த மகரந்தம் கொஞ்சம் அந்த வண்டோட மீசையில் ஒட்டின்னு இருக்குமே, அதை போல் பகவானுடைய முகக்கமலத்தில் இருக்கிற மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த அலகபாரமாகிய வண்டுகள் உடைய மீசையில் அந்த மகரந்தம் ஒட்டின்னு தோன்றதாம். அதை பார்த்துட்டா பகவான் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறதே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான். ஒரே சம்பிரமமாக இருக்கு. எல்லாராத்து வாசல்லையும் இழகோலங்கள்லாம் போட்டிருக்கா, மாவளத்தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா. ஊருக்கு மத்தியில் ஒரு பெரிய ஹோம குண்டம் தயாராகின்றிருக்கு. ஏதோ ஒரு பெரிய உற்சவத்துக்கு அந்த ஊரே தயாராகின்றிருக்கு. பல நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணிட்டுருக்கா. நந்தா பாபா அங்கே இருக்கக்கூடிய கோபர்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒரு காரியங்களில் ஏவின்ட்டுருக்கார். இது ஆயிடுத்தா, அது ஆயிடுத்தா, அந்த ஏற்பாடு பண்ணிவிட்டியா, சாண்டில்ய ரிஷி வந்துவிட்டாரா, உற்சவத்துக்கு எல்லாம் தயாராகிடுத்தா அப்படின்னு எல்லோரையும் ஏவின்றிருக்கார். பல காரியங்களில் ஏதோ எல்லோருமே ஒரு சம்பிரமத்தில் இருக்கிறத பார்த்துட்டும் பகவானுக்கு தோணித்து, உற்சவத்துக்கு காரணம் நான் தானே, எப்போவுமே என்னை சுற்றி தானே உற்சவம் இருக்கும், நியூக்ளியஸ் நான் தானே, எனக்கு தெரியாமல் என்ன இந்த ஊரில் உற்சவம். பகவான் வந்து பக்தாள்கிட்ட அவ்வளோ பொசசிவாக இருப்பான். பகவான் பக்தாள் தன்னை மட்டும் சுற்றின்னு இருக்கணும்னு நினைப்பான். இவா தன்னை விட்டுட்டு வேற ஏதோ காரியத்தில் சம்பிரமாக இருக்காளே, அது என்னது, நான் வந்திருக்கேங்கிறத கூட கவனிக்காதபடி. ஏன்னா தினப்படி சாயங்கால வேளையில் இவன் மாடு மேய்ச்சுட்டு எப்போ வருவானோன்னு காத்துன்னு இருப்பா கோபிகைகள்.

நிறைய சசி. கோபிகா கீதத்துல கோபிகைகள் சொல்றா, தினபரீட்சையே அந்த சாயங்கால வேளையில அந்த அழகான குட்டில குந்தள கேசபாரத்தோட சியாமள ரூபத்தோட பட்டு பீதாமரத்தோட வனமாலையோட நீ வேணுகானம் பண்ணிண்டு பலராமன் தோல் மேல கை போட்டுண்டு இத்தனை கோபாலர்களோட கோக்களோட நீ திரும்பி வர காட்சியை பார்க்கறதுக்கு காத்துன்னு இருக்கோமே, கண்கள் பூத்து போறதே அப்படின்னு கோபிகைகள் பாடுறாளே, இன்னைக்கு அதை கூட மறந்துட்டும் ஏதோ ஒரு சம்பிரமத்தில் இவாளாம் ஆழ்ந்திருக்காளே. எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா கூட தெரியாதவனை போல கேட்கறான் பகவான். நந்த பாபா கூப்பிட்டு கேட்கறான், கச்சதாமே பிதக்கோயம் சம்பிரமோப உபாகதா கிம் பலம் கசியச்சோத்தேஷா கேனவா சாத்தியதே மக. அப்பா, ஏதோ ஒரு பெரிய யஜ்யம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹோமகுண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேள், நிறைய சித்திராண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேள், நிறைய ஏற்பாடுகள் நடக்கிறது, சாண்டில்யர் கர்கர் முதலிய ரிஷிகள்லாம் கூட வந்திருக்கா, எதுக்காக இந்த யஜ்யம் இப்போ பண்ணப்படுறது, எதை உத்தேசித்து பண்ணுறேள், எந்த பலனை உத்தேசித்து இந்த யஜ்யம் பண்ணப்படுறது. ஏதத் ப்ரூயி மகான் காமோ மக்யம் சுஷ்ரூஷவே பிதகாய நகி கோப்யம் ஹி சாதுனாம் கிருத்யம் சர்வாத்மனாமீக. சாதுக்கள்கிட்டக்க ஒளிவு மறைவே கிடையாதேப்பா, நீங்கள் அப்பேற்பட்ட சாதுவாச்சே. மகான்களுடைய காரியத்தில் எந்த ஒளிவு மறைவுமே அவள் வாழ்க்கையில் இருக்காதே, அவள் காரியங்களில் இருக்காதே. இவ்வளவு சம்பிரமமாக ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, எந்த பலனை உத்தேசித்து பண்ணுறேள், யாரை உத்தேசித்து பண்ணுறேள். உடனே இந்த இடத்துல நந்தபாபா அழகாக சொல்ல ஆரம்பித்தா, கண்ணா உன்னிடத்துல மறைக்கிறதுக்கு என்னடா குழந்தை இருக்குது, இது ஒரு 7 வயசு குழந்தை, நம்ம எல்லாம் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது, ஒரு 7 வயசு குழந்தை நம்மக்கிட்ட வந்து அரிக்கிறது, எதுக்கு இது பண்ணுற, எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு அரிக்கிறது, வாய மூடுற, பேசாமல் வேலையை பார், எங்கேயாவது போய் விளையாடின்றார், பெரியவாளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, வீட்டில் வேலை நடக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் இந்த 7 வயசு குழந்தை சொல்லித்துனா ஊ கேட்டுதுன்னா ஊரே ஸ்ரத்தையாக பதில் சொல்லும். ஏன்னா கண்ணன் முகம் வாடித்துனா அவளால் தாங்க முடியாது, அதுக்காக எதை வேணாலும் அவள் தாங்கிப்பாள். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகா தஸ்யாத்மூர்த்தையா தேவி வர்ஷந்தி பூதா நாம் பிரீணனம் ஜீவனம் பயாக. குழந்தை எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது, அதே போல தான் இந்த வருஷமும் நடக்கிறது, போன வருஷமும் நடந்தது, நீ பேசாமல் பார்த்துட்டு இருந்த, இப்போ கொஞ்சம் பெரியவனாக போயிட்டே இல்லையா, கேள்வி கேட்குறேன். இது இந்திரனை குறித்து பண்ணுற யஜ்யம், பகவான் இந்திரன் தான் நமக்கு பார்த்து பார்த்து மழையை கொடுக்கிறார், அவர் தான் மேகங்கள் அனுப்புகிறார், அவர் கட்டுப்பாட்டில் தான் மேகங்கள்லாம் இருக்கு, மேகங்கள் வந்து கொட்டினா தான் மழை, மழை கொட்டினா தான் யமுனையில் ஜலம், யமுனையில் ஜலம் வந்தால் தான் நமக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும், மாடுகளுக்கு ஜலம் இருக்கும், மாடுகள் மேயறதுக்கு புல்வெளிகள்லாம் வேணுமானால் அதுக்கு ஜலம் வேணும், அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பயிர்கள்லாம்

வேணுமானால், அரிசி வேணுமானால் பயிர்கள் வளரணும், அதுக்கும் ஜலம் வேணும். ஜலம்ங்கிறது இன்றியமையாதது, அதை பகவான் இந்திரன் தான் கொடுக்கிறார், அவர் பிரீத்திக்காக இந்த யஜ்யம். உடனே பகவான் பார்த்தான் இந்த இடத்துல சுகர் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்திராய மன்யும் ஜனயந்து பிதரம் பிராக கேசவ. பகவானுக்கு இந்திரனுக்கு பண்ண வேண்டிய யஜ்யத்தை தடுக்கிறது இங்க புத்தி இல்லை, பகவானுடைய எண்ணம் இல்லை. ஆனா பகவானுக்கு என்ன தோன்றதுன்னா, கொஞ்சம் இந்திரனுக்கு கர்வம் தலைக்கு மேல போயிடுத்து, அதை கொஞ்சம் குட்டி வைக்கணும்னு தோணித்தான் பகவானுக்கு. இந்த யஜ்யத்தை ஏற்படுத்தினவனே பகவான் தான், யஜ்ய நாராயணனே பகவான் தான், சர்வ யஜ்யங்களும் அவனோட ஸ்வரூபம் தான். இப்போ இந்திரனுக்கு பண்ணுற யஜ்யத்தை தடுக்கிறது பகவானுடைய எண்ணம் இல்லை, ஆனால் இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி எடுத்து அந்த கர்வத்தை கொஞ்சம் குட்டி வைப்போம்னு பகவான் நினச்சான். அந்த கர்வத்தை குட்டி வைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, அவனை கொஞ்சம் திருகி விடணும். அவனை நன்னா திருகி விட்டோம்னா அவன் கோபத்தில் குதி குதின்னு குதிப்பான். அப்போ ஓங்கி ஒரு குட்டி குட்டி உனக்கும் ஈஸ்வரன் நான் தாங்கிறத புரிய வைக்கணும். அதனால் இந்திராய மன்யும் ஜனயன்னு இந்திரனுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்காகவே பகவான் இப்படி பேச ஆரம்பித்தான். அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீள், இந்திரனா மழையை கொடுக்குறான், கர்ம

ಪ್ರತಿಪದ್ಯತೆ ಸುಖಂ ದುಃಖಂ ಭಯಂ ಕ್ಷೇಮಂ ಕರ್ಮ ನೈವಾಭಿಪದ್ಯತೆ. அப்பா, ஒரு ஜீவன் பிறக்கிறது கர்மால, அந்த ஜீவனுடைய வாழ்க்கை நடக்கிறது கர்மாவால், அந்த ஜீவன் கடைசியில் பரியவசானத்தை அடையிறது கர்மாவால். சுகமோ துக்கமோ பயமோ க்ஷேமமோ எல்லாம் அவனுடைய கர்மாபடி அவன் இடத்துல வருது. ஒருத்த சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் கர்மா தான் காரணம், துக்கப்படுறதுக்கும் கர்மா தான் காரணம். அவனுடைய சுகம் துக்கம் பயம் துக்கம் லாபம் இல்லையா அலாபம் எதா தான் இருக்கட்டும், அத்தனைக்கும் கர்மா தான் காரணம். எதுக்கு போய் இந்திரனுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கேள்? நம்ம சௌக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு சௌக்கிய காலம் இருந்ததுன்னா மழை கொட்ட போகிறது, நமக்கு சௌக்கிய காலம் இல்லைன்னா மழை கொட்டாது. அவாவா கர்மா அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்க, இதுக்கு எதுக்கு இந்திரனை போய் கொண்டாடின்னு இருக்கேள்? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ புண்ணியம் பண்ணினவன் தலையில் ஈஸ்வரனே நினச்சா கூட பாப்பத்தை கட்ட முடியாது, பாபம் பண்ணினவன் தலையில் ஈஸ்வரனே நினச்சா கூட புண்ணியத்தை கட்டிவிட முடியாது. இந்த லாவை உண்டு பண்ணின ஈஸ்வரனே இஸ் பவுண்ட் பை இட். பகவானே நினைச்சா கூட இப்போ பாப்பம் பண்ணினவன் தலையில் கொண்டு சுகத்தை கட்டிவிட முடியாது, புண்ணியம் பண்ணினவன் தலையில் கொண்டு தலையில் கொண்டு துக்கத்தை கட்டிவிட முடியாது. ஈஸ்வரன் இந்த விதியை உண்டு பண்ணினவனாக இருந்தாலும் ஈஸ்வரனே இந்த விதிக்கு கட்டுப்படுறான். இதில் இந்திரனுக்கு அவன் மழையை கொடுக்க வேண்டிய டயத்தில் மழையை கொடுக்குறான். நமக்கு எப்போ மழை வரணும்னு இருக்கோ அப்போ மழை வரப்போகிறது. அதனால் பலத்தை பலனை இந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்குற ஈஸ்வரனை சேவிக்கணுமே தவிர அதை பட்டுவாடாவன்ற இந்திரனுக்கு இப்போ எதுக்கு பூஜை? ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரில் ட்ரெஷரி ஆஃபீஸர் சேலரி ரிலீஸ் பண்ணுறார் அப்படின்னு விட்டா, சேலரி ரிலீஸ் பண்ணுன்னு ஆர்டர் எம்டி கிட்டேருந்து வந்தால் தான் சேலரி ரிலீஸ் பண்ணுவார். இதுக்கு ட்ரெஷரி ஆஃபீஸர் போய் சரணாகதி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா எம்டி காலில் போய் விழலாம், கொஞ்சம் சீக்கிரமே சேலரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஆர்டர் வந்ததுன்னா சேலரி ரிலீஸ் பண்ணுற இவனுக்கு எதுக்கு இப்போ பூஜை பண்ணணும்னு கேட்குறான் பகவான். ஈஸ்வர ஆஜ்ஞை இருந்ததுன்னா இந்திரன் மழையை கொட்டணும். இந்திரனா ஒன்றும் தன் டிஸ்கிரிஷனில் மழையே கொடுத்துட முடியாது அப்படிங்கிறத எவனுக்கு கட்டுப்பட்டு இவ்வளவோ நடக்கிறதோ அந்த ஈஸ்வரன் அல்லவோ சர்வ காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது யாருன்னா அந்த ஈஸ்வரனை தான் சொல்கிறான். இங்கே எனக்கு ஒன்று தோன்றதுப்பா, பேசாமல் ஒன்று பண்ணலாம். நமக்கு இவ்வளவு க்ஷேமங்களையும் பிரத்யக்ஷமாக பண்ணுறது எதுனா கோவர்தனம்ங்கிற இந்த மலை தான் பண்ணுறது. இதுதான் மேகங்களை தடுக்கிறது, மழையை கொட்டுறது. இந்த கோவர்தனத்திலேருந்து கொட்டக்கூடிய அருவிகள் தான் யமுனையில் ஜலமாக வருது. இந்த கோவர்தன மலையில் இருக்கிற புல்வெளிகளில் மேய்ஞ்சுதான் மாடு கன்றுகள் பசியாத்திக்கிறது. இந்த கோவர்தனம் தான் அந்நிய தேசத்துலேருந்து நம்ம தேசத்துக்குள்ளே புகுந்து நம்ம மாடு கன்றுகளை தூக்கிட்டு போயிடாதபடி நமக்கு ரட்சகமாக இருக்குது. எந்த ரீதியில் பார்த்தாலும் கோவர்தனம் தான் பிரத்யக்ஷ உபகாரம் பண்ணுறது. அதனால் பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்திரனுக்கு பண்ணுற பூஜையை இந்த கோவர்தனத்துக்கு பண்ணுங்கோ. ஹந்த யமத்ரிரபலா ஹரிதாசவர்யோ மனந்தனோதி சகோகணயோ ஸ்தயோத்யது பனிய சூய வசகல்தரகந்தமூளை. வேணுகீதத்தில் தசமஸ்கந்தத்தில் கோபிகைகள்லாம் இந்த கோவர்தன மலையை பார்த்து சொல்கிறா, இது வெறும் மலை இல்லை, இவன் பரம பாகவதன்கிறா. ஏன்னா கோவர்தன மலையில் எந்த எவ்வளோ புல்வெளிகள் முளைச்சிருக்கோ அதெல்லாம் கோவர்தன பாகவதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரோமாஞ்சனம்.

கோவர்தனத்துல அருவி கொட்டுறதே அது வெறும் அருவி இல்லை, அந்த கோவர்தன பாகவதற்கு கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஆனந்த பாஷ்பம் கிருஷ்ணபக்தியால. கோவர்தனத்துக்கு மத்தியில் ஒரு மலை குகை இருக்கு, அந்த குகைக்குள்ளதான் போய் ராதா கிருஷ்ணால் அடிக்கடி லீலை பண்றா. அது எதுனா அவருடைய ஹிருதயம். எந்த ரீதியில் பார்த்துட்டாலும் சர்வபாவத் பாகவத லட்சணங்களும் கோவர்தனத்துக்கிட்ட பொருந்தி இருக்கிறதுனால இது சாமானிய மலை கிடையாது, இது பரம பாகவதன் அப்படின்னு கோபிகைகள்லாம் கொண்டாடுறா. அதை ஆமோதனம் பண்ணுறது போல பகவான் சொல்கிறான், இந்த பூஜையை கோவர்தனத்துக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே இந்த யாகத்துக்கு என்னென்ன சாமக்ரிலாம் சேகரம் பண்ணி வச்சுருந்தாலோ, என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாலோ அதெல்லாம் ஒரு வண்டியில் கட்டிட்டு இவ்வளோ கோப கோபிகைகளும் இந்த 7 வயசு வாண்டு சொல்லி தூங்குற ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரும் கோவர்தனத்தோட மலையடிவாரத்தில் போய் ஆச்சரியமாக கோவர்தன மலை பாறை உண்டு அங்கே, அந்த பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனங்கள் பண்ணி இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பித்து அன்னம்

யவசம்ஜகவாயாந்தத்வாகிரயே தியதாம்பலி. இதை எப்படி பண்ணணுங்கிற பூஜா விதியை கிருஷ்ணனே உபதேசம் பண்ணியிருந்தான். இப்படி அபிஷேகங்கள் ஆராதனங்கள்லாம் கோவர்தனத்துக்கே பண்ணி, இவ்வளவு நைவேத்தியங்களையும் கோவர்தனத்துக்கே சமர்ப்பித்து, அங்கே தீபாராதனைகள்லாம் பண்ணி, அங்கே இருக்கிற சாதுக்களுக்கும் அங்கே இருக்கிற பசுக்களுக்கும் இவ்வளவு நைவேத்தியங்களையும் விதரணம் பண்ணி, அந்த கோவர்தனத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாரானோம். இது என்னுடைய மதம், இது நாம் பண்ணியிருக்கிற பூஜா விதி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். எந்த நாளில் கிருஷ்ணன் சொன்னானோ, அன்னியிலிருந்து இன்னி பரியந்தம் பிருந்தாவனம் போகக்கூடிய அவ்வளவு பக்தாளுமே கோவர்தன யாத்திரைன்னு ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக கோவர்தனம் போய் இந்த பத்ததி இப்படி தான் கோவர்தனத்தை ஆராதனை பண்ணிட்டு வருவா. இதே மாதிரி சித்திராண்டங்கள்லாம் பண்ணிட்டு போய் கோவர்தன சிலா, அங்கே இருக்கிற அந்த கோவர்தன பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி, கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணி, இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பிச்சுட்டு, எல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு

ஆச்சரியமா, இவ்வளவு ஆச்சரியமா பிரதட்சணங்கள்லாம் பண்ணி அபிஷேக ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கோப கோபிகைகளும் ஊருக்கு வந்து சேர்ந்தா. இந்திரன் எப்பவுமே தனக்கு வரக்கூடிய அவிர்பாகங்கள்லாம் வந்து கொடுத்தான்னு தேவர்களை விசாரிச்சா, தேவாள்லாம் இந்திரன் இடத்துல போய் சொன்னா, சுவாமின்னு எல்லா ஊர்கள்ல இருந்து வர வேண்டிய அவிர்பாகங்கள் வந்து கொடுத்தோம், பிருந்தாவனத்துல இருந்து வர வேண்டிய அவிர்பாகம் உங்களுக்கு வரவே இல்லை. உடனே இந்திரன் கேட்கறா, எந்த தைரியத்துல இந்த யஜ்யத்தை பண்ணாமல் அவ நிறுத்தினா அப்படின்னு சொல்றதே, அந்த தேவர்கள்லாம் சொன்னா அந்த ஊர்ல தானே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், அந்த கிருஷ்ணன் சொன்னா உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை அந்த கோவர்தன மலைக்கு பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் கோவர்தன பூஜை பண்ணி முடிச்சுட்டான். அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை கொடுக்கலேன்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. அப்ப இந்த சமயத்துல இந்தன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, பிரளய கால மேகங்களை ஏவி விடுறான். அதுக்கு முன்னாடி இந்திரன் என்ன பண்றான்னா, கண்ணனை பலவிதமா ஏசறான். அஹோ ஸ்ரீமத மகாத்மியம் கோபானாம் காணனோ கசய கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரித்ய.

இந்த இடத்துல சொல்றான், எந்த ஒரு அவளுக்கு வந்து அவளுக்கு செல்வ செழிப்பு அவ்வளவு இருக்கிறதுனால அதுல வந்த கர்வமா என்ன என்னமா இவ அவகேளனம் பண்ணினா, அந்த கிருஷ்ணன்கிற ஒரு வாயாடி பயலோட பேச்ச கேட்டுண்டு அப்படிங்கிறான். கிருஷ்ணன் பகவான்ங்கிறது மறந்து போயிடுச்சு, கிருஷ்ணன் பகவான்ங்கிறது மறந்து போயிடுத்து. இந்த இடத்துல பலவிதமாக பேசுறான். கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரத்தியே சக்ருஹு தேவகேளனம், கிருஷ்ணங்கிற ஒரு மனுஷியனை ஆசிரயிச்சு என்ன அவமரியாதை பண்றாளா, இப்ப என்ன பண்றேன் பார், அந்த கோகுலத்தை மூழ்கடிக்கிறேன் பார் அப்படின்னு பிரளய கால மேகங்கள் அனுப்புறா. பிரளய காலத்துல எந்த மேகங்கள் வந்து மழை கொட்டி இந்த உலகமே மூழ்கி போகுமோ அப்படிப்பட்ட பிரளய மேகங்களை அனுப்புறான். ஸ்தூலா ஸ்தூலா வருஷதாரா முன் சத்வபிரேஷ்.

ஒரு தேர் இல்ல இருக்கக்கூடிய தேர் சக்கரத்தோட அச்சு எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெரிய மழை துளிகள் கீழே விழருச்சு. ஊரே மூழ்கி போகிறது, பூமியே தெரியல. மாடுகன்றுகள் கோஷ்டங்கள்லாம் அடிச்சுட்டு போகிறச்சு. கோப கோபிகைகள்லாம் அந்த குளிர் மழையில் நடுங்கிறா. பகவான் என்ன பண்ணுறான், கோவர்த்தனத்தில் ஒரு இடத்துல இப்படியே மலையடிவாரத்தில் உட்காண்டி வாழலாம், என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறான். இவ்வளவு ஆபத்துகள் வரக்கூடிய சமயத்தில் கூட அவ்வளவு ஜனங்களும் போய் கண்ணன் இடத்துல கை குவிச்சுண்டு கோவிந்தம் சரணம் யயோ. இந்த கோப கோபிகைகளுடைய பக்தியை பார்த்தேளா. ஒரு 7 வயசு பையன் சொல்கிறாங்கிறதுனால இந்திரனுக்கு பண்ணுற யஜ்யத்தையும் நிறுத்தரா. ஆனால் இந்த 7 வயசு பையனாக நம்மளை காப்பாற்ற போகிறானும் நினைக்கல. இவ்வளோ பெரிய ஆபத்து வரத்தை கூட பகவானிடத்தில் போய் கை குவிச்சுண்டு கோவிந்தா ரக்ஷீங்கரா பகவான் பார்க்குறான் என் ஜனங்கள் எப்படி இருக்கா பார்த்தியா. தஸ்மான் மச்சரணம் கோட்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோப ஏ ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரதா கீதா இத்யுக்

இவர்களுடைய பக்தியை பார்க்கறத இந்த கோவர்தன மலையினுடைய வெயிட்டு வெயிட்டாவே தெரியலையாம். இவ்வளவுண்டு பையன் இவ்வளோ பெரிய மலையை எப்படி தூக்கினான்னு எல்லாரும் கேட்பா. இத்தனை பக்தாலும் அவனோட ஹிருதயத்தில் இருக்கா. அவளுடைய பக்தி புஷ்டியோட கூட பகவானோட ஹிருதயத்தில் இருக்கா. அந்த புஷ்டியோட கூட பகவான் பெருத்து போயிட்டானான். இத்தனை பக்தாலும் அவனுடைய ஹிருதயத்தில் இருக்க அவளோட பக்தி புஷ்டியும் சேர்ந்து பகவான் என்ன ஆயிட்டானா, இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறான், அதில் இந்த மலையுடைய வெயிட்டு ஒன்று இல்லைன்னு ஆயிடுத்தான். அதனால் பகவான் எப்படி அந்த மலையை தூக்கினான் அப்படின்னுட்டா, இந்த காளான்னு ஒன்று முளைக்கும் மழைக்காலத்தில் ரோட்டோரமாக, குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத அதை கையில் எடுத்து அப்படி சோழ்ட்டின்னு விளையாடின்ட்டு போகுமே, அதை போல இந்த கோவர்தன மலையை தூக்கிட்டான். இத்யுக் பைகே நகஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சரம் தாரலீலய கிருஷ்ணக சத்ரா கமிவ பாலகா. நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி ஆச்சரியமாக கேட்குறார், இதென்ன பழமா இல்லை ஒரு இலையா இல்லை ஒரு மயில் பீலியா இப்படி சட்டுன்னு தூக்கிட்டேயே.

இது என்ன பழமா இலையா மயில் பீலியா, இது என்ன சட்டுன்னு தூக்கிட்டே அப்படின்னு விட்டா. இது ஒன்றும் மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, இது ஏதோ அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தின்னு சொல்வா, அதுவும் இல்லை. இந்த பக்தாளுடைய பக்தி விசேஷத்தை பார்க்கறதே பகவானுக்கு சட்டுன்னு உள்ளேருந்து ஒரு பாவம் வருச்சு. அந்த பாவம் வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஜனங்கள் அவ வாக்கால் கிருஷ்ணனை தோஷம் சொல்கிறே சொல்லலைங்கிறது இருக்கட்டும், சித்தத்தாளோட கூட கண்ணன் இடத்துல அவளுக்கு ஒரு தோஷம் தெரியலை. வாக்கால் வந்து இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டான் பார்த்தியா, இந்த 7 வயசு குழந்தை சொன்னதை கேட்டுதானே நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து கொடுத்து அப்படின்னு வாக்கால் சொல்லலைங்கிறது இருக்கட்டும், சித்தத்தில் கூட அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலை. அதுதான் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக.

அவளுடைய காயம், அவளுடைய வாக்கு, அவளுடைய மனசு, அது அத்தனையும் கிருஷ்ணமயமா இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் கண்ணன் சொன்னா அதை பண்ணணும். ஒரு காலத்துல ஆபத்து வந்ததுன்னா அது அவன் இஷ்டம், அவன் பார்த்துப்பான். சங்கல்போ யதா ததா குருஷ்வ அப்படின்னு இருக்காளே, இவாளை என்ன சொல்றது? இவாளை என்ன சொல்றது? 700 ஸ்லோகங்கள்ல இவ்வளவு யோகத்தையும் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில கீதையில இல்லையா, மாம் ஏகம் சரணம் ரஜ ஹம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹான்னு சரணாகத்தியே ரொம்ப பயந்துண்டு பயந்துண்டு சொன்னான் அர்ஜுனனுக்கு. ஏன்னா இவன் புரிஞ்சுப்பானா, இவ்வளவு யோகத்தையும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் என் சரணத்தில் விடு விழு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேனே, இவனுக்கு புரியுமான்னு நினச்சிண்டு பகவான் கடைசியில் ஆனாலும் சொல்லாமல் இருக்கப்படாதே அப்படின்னு பயந்துண்டு சொல்ல, இங்கே இவாளுக்கு எந்த உபதேசமும் பண்ணப்படலை. இவா சித்தம் கிருஷ்ணமயமாக இருக்கு, தனக்குன்னு ஒரு யோஜனை அவளுக்கு கிடையவே கிடையாது. இதுதானே சரணாகதி. இதை இங்கே பார்க்குறோமே, இந்த பாவத்தில் பகவான் தன்னறியாமல் கோவர்தனத்தை தூக்கினான். அவ்வளவு கோபுர்களையும், அவ்வளவு கோக்களையும், அவ்வளவு கோபிகைகளையும் ரொம்ப ஆச்சரியமாக எல்லோரும் இங்கே வாங்குவோம், எல்லாருக்கும் இடம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுறானா. நாராயணத்தில் பட்டத்ரி இந்த விஷயத்தை அழகாக சொல்கிறார். பவதி

என்ன பண்றான் அப்படின்னு ஒரு கையால கோவர்தனத்தை தூக்கிண்டே அவனிடத்துல ஒரு சில மாடுகள்லாம் வந்து ஒராயர்தான், ஒரு கையால அந்த மாடுகளுக்கு சொரிஞ்சு கொடுத்துட்டு வேற இருக்கானா. ஏகஹஸ்தேனகண்டூயதி, இப்படி அவ்வளோ பெரிய ரஞ்சனம் பண்ணிட்டு ஒரு வாரம் பகவான் பண்ணினது தான் முதல் சப்தாகம். ஒரு வாரம் கோவர்தனத்துக்கு அடியில் இவ்வளோ பேரும் சௌக்கியமாக கிருஷ்ணச்சரண சாயையில் நின்றுட்டு இருந்தா பகவான் கோவர்தனத்தை எப்படி தூக்கிட்டு இருக்கானா, ஒரு நிருத்தியம் பண்ணிட்டு தூக்கிட்டு இருக்கானா. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் மனசில் ஒரு கவலை, கண்ணன் நமக்காக ரொம்ப சிரமப்பட்டு மலையை தூக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறானோன்னு, அந்த சிரமம் கூட அவளுக்கு இருக்கப்படாதுங்கிறதுனால தான் மலையை தூக்கிட்டு ஒரு நிருத்தியம் வேறு பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா நான் ரொம்ப அசாதாரணமாக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவாள்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆச்சரியமாக மலையை தன்னுடைய பூர்வஸ்தானத்தில் வச்சான். என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, இந்திரன் ஓடோடி வரான். ஓடோடி வந்து, இந்திரன் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், உங்களுடைய மகிமை தெரியாதபடி நீங்கள் பகவான்கிறதையும் மறந்து போய் நான் வந்து இப்படி வந்து ஒரு அபச்சாரம் பண்ணிவிட்டேனே விஷு.

ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் துவாமகம் சரணங்கதா. ஈஸ்வரனாகவும் இல்லையா குருவாகவும் எல்லோருக்குள்ளேயே ஆத்மாவாகவும் இருக்கிற ஒன்ன சரணாகதி பண்ணுறேன்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ண, உடனே காமதேனு வந்துவிட்டாளா அந்த இடத்துக்கு. காமதேனு வந்து சொல்கிறா, இத்தனை நாள் இந்த இந்திரன் எனக்கு நாதனாக இருந்தான், இனிமேல் இந்த இந்திரன் எனக்கு நாதன் இல்லை, எப்போ என்னுடைய குலமான கோகுலத்தையே அழிக்க பார்த்தானோ இனிமேல் நீதான் எனக்கு நாதன் அப்படின்னு இந்த இடத்துல கோவிந்தா அப்படின்னு சுரபி கண்ணனுக்கு ஒரு நாமம் சூட்டரா. சுரபியினுடைய திவ்யமான க்ஷீரத்தால பாலாலையும் ஐராவதத்தோட தும்பிக்கையால ஆகாச கங்கையை கொண்டும் இந்திரன் ஆச்சரியமா இங்க ஒரு பட்டாபிஷேகம் பண்றான். ராமாவதாரத்துல கூட கடைசியில தான் பட்டாபிஷேகம், கிருஷ்ணாவதாரத்திலே அவதாரத்துக்கு மத்தியிலேயே, அதுவும் பாலக்கிரீடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கைசோர பிராயத்திலேயே பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்திர சுரட்சி விசாகம்.

அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க, தும்புருன் ஆறுதர் முதலிய ரிஷிகள்லாம் கானம் பண்ண, இங்கே ஆச்சரியமாக தேவ யக்ஷ கிண்ணற கந்தர்வாள்லாம் புஷ்ப வருஷம் பண்ண, தேவதுந்துபி முழங்க, கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தங்கிற கோவிந்த

அப்படி ஆச்சரியமாக கோவிந்த பட்டாபிஷேக வைபவம் பூர்த்தியாகி பகவான் கோவிந்தன்னா பசுபத்தின்னு அர்த்தம், கோனா பசு, பசுனா ஜீவன், கோவிந்தன்னா அத்தனை ஜீவன்களையும் தன்னுடைய நாம கீர்த்தனத்தாலே உத்தாரணம் பண்ணுற பசுபத்தின்னு அர்த்தம். அப்படி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி பகவான் கோவிந்தனாக விரஜராஜ நந்தனாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான் அப்படிங்கிற ஆச்சரியமான இந்த வைபவத்தை நமக்கு இன்றைக்கி ஸ்மரிக்கிற பாக்கியம் சத்குருநாதாளோட கிருபையால் கிடைச்சது.

நேர்களே, இதுவரை கோவிந்த பட்டாபிஷேகம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் இரவு பொழுதை இனிமையாக வருகிறது நட்சத்திர கீதங்கள்.

और मोहब्बत के लिखे शायरों ने।

கீதங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நட்சத்திர கீதங்களில் திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தான் இடம்பெற கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல்.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சென்னை அஞ்சலாக.

0: பதினைந்திற்கு பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து, தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றில். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்தம் மருத்துவம் தகவல் தருகின்றார் சித்தம் மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் உரை வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அருள்மொழி அரசர் வாரியார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் கே சங்கர் அவர்கள். மதுரத்தென்றல் தொடர்ச்சி. 8:00 காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. 9:00 அரங்கிசை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் பாட்டு எம் விஜய் வயலின் கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் மிருதங்கம் பிரசாந்த் மாத்ருபூதம் கஞ்சிரா. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை அங்கமாலி கே ஜோஸ் தில்ருபா. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் நேர்காணல் பகுதி 2 நேர்காணல் செய்பவர் டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் உரை சமஸ்கிருத பாரதி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை ஒளிபரப்பு 5:27 குரளமுதம் 365. 5:30 மதுரத்தேன்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள் இன்னிசை மழை. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தேன்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களின் உரை. வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துகள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பொது மேலாளர் எம் சந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் செந்திக்குமாரன் ஆடர் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில். External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation, and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade, and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jaishankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: The External Affairs Minister conveyed to Mr. Putin that Prime Minister Modi looks forward to meeting him at the SCO summit and to welcoming him to India for the BRICS summit. Speaking during a meeting, Russian President Putin offered to increase fertilizer supplies to India, saying Moscow is taking steps to support Indian farmers and the country's agricultural sector. He also highlighted the growth in trade between Russia and India this year. National Security Advisor Ajit Doval arrived in Beijing on a two-day visit to China. He will take part in the 25th round of special representative talks between the two countries on the boundary issue with his Chinese counterpart and Foreign Minister Wang Yi scheduled tomorrow. Announcing the special representative talks at a media briefing today, Chinese Foreign Ministry spokesperson Lin Jia said Mr. Doval and Mr. Wang will have an in-depth discussion on the boundary issue as well as other bilateral, regional and international relations. India has stressed the need for diversified, adequate, predictable and sustained international financing to support land restoration and strengthen resilience to drought. Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav said this in Ulaanbaatar, Mongolia today. He was addressing the ministerial dialogue on innovative financial mechanisms for healthy land and drought resilience during the 17th session of the Conference of the Parties to the UN Convention to Combat Desertification. Union Commerce and Industry Minister Piyush Goyal said India will amend existing regulations and introduce new rules over the next 2 months to address concerns raised by companies seeking to set up manufacturing operations in the country. Speaking during a program in Tokyo, Mr. Goyal said he met two major corporations earlier in the day, one planning to establish semiconductor equipment manufacturing in India and another operating in the automotive components sector. Union Home Minister Amit Shah has directed all agencies to take strict measures against infiltration. Inaugurating the 9th National Security Strategies Conference 2026 in New Delhi today, Mr. Shah directed that an AI-based analysis of information available on multi-agency center platforms should be done to create SOPs to counter various national security challenges. To effectively tackle terrorism and radicalization, Mr. Shah emphasized training for implementation of the Home Ministry's Prahar scheme, expediting trials by bringing back fugitives and utilizing trial in absentia provisions, and undertaking a comprehensive and integrated approach while investigating UAPA cases. In men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503 for 9 declared in their first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the Colombo Test. In reply, Sri Lanka lost two early wickets at just 8 runs when stumps were drawn today. In hockey, the Indian men's team crashed out of the semi-final race of the FIH World Cup after losing to Argentina 3-5 in a second-round pool match at Amstel Wien. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The IMD has forecast heavy rainfall over East and Northeast India, Uttar Pradesh, South Interior Karnataka, Kerala, Tamil Nadu, Puducherry, Karaikal, Mahe and Vidarbha and Madhya Maharashtra tomorrow. And that is the end of this news bulletin.

நேரம் இரவு 11:10. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.